0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1869 கிலோஹெர்ட்ஸின் இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 8ஆம் தேதி பராபவு வருடம், புரட்டாசி மாதம் 13ஆம் நாள், செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2026 புதன்கிழமை.

0: நிகழ்ச்சிகளின் தொடக்கமாய் கேட்கலாம் நாள் ஒரு குரல். இன்றைய குரலை 401
1: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அறிவு நிரம்பிய நூல்களை கற்காமல் கற்றோர் சபையில் பேச முற்படுவது, ஆடும் இடம் வரையாமல் சூதாடும் வட்டுக்காய்களை உருட்டி விளையாடியது போன்றதாகும். குறள் எண் 401 அதிகாரம் கல்லாமை.

பிரம்பிய நூல்களை கற்காமல் கற்றோர் சபையில் பேச முற்படுவது, ஆடும் இடம் வரையாமல் சூதாடும் வட்டுக்காய்களை உருட்டி விளையாடியது போன்றதாகும். குறள் 401 அதிகாரம் கல்லாமை.

நெஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் முனைவரைய சதீஷ்குமார் அவர்கள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதை தொடர்ந்து காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். கூட்டுறவு பண்டகசாலை குறித்து சிவகாசி கூட்டுறவு பண்டகசாலை செயலாளர் செந்தூர் பாண்டி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலா கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7:00 அறிவும் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலா கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ, சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாடுகின்றார் ஜி கீதா. அதைத் தொடர்ந்து 7:30 இன்று ஒரு தகவல் வழங்க தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 7:45 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. இன்டர்நேஷனல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட், உணவு உற்பத்தியின் உன்னதம், சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீணாவதை பற்றி விழிப்புணர்வு தினத்தையொட்டி சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். காலை 8:00 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் குறித்த சிறப்பு உரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 மதுரை தென்றல், 8:45 அதைத் தொடர்ந்து மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை, 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 12:10 இசை மேடை டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பிற்பகல் 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பிற்பகல் 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம், 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம், நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1 கேட்கலாம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம், 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவேறும். மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:27 ஆரம்பமாகும். குரழமுதம் 401, 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம், 6:10 உருப்பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலா கேட்கலாம், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். மல்லிகை சாகுபடி குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை திருப்பரங்குன்றம் புளியங்குளம் விவசாயியம் வீரணன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி தகவல் வழங்குகிறார் மாணவி கே சுருதி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பு திறமை பற்றி சொல்கிறார் மாணவி பி அருணா. 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுட சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:30 அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1569 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடை

0: பெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
3: அடடா, ஏங்க கத்த

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
2: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
1: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
2: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: குறை சொல்லலம்மா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறைய கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
2: அக்கறையுடன்
1: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
3: பாதுகாப்பு எல்லோருக்கும் நல்லது.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.
4: எனக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க.
5: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
4: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
5: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
4: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
5: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
4: என்டர்டெயின்மெண்டா.
5: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
4: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
5: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
4: ஆமா, 1 மணிக்கு வரும்.
5: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
4: நானும் கூட சொல்லிருக்கேன்.
5: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
4: சரி சரி, Facebookல மட்டுமா?
5: இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
4: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

0: செல்வாரானால் உலகமானது செழிப்படையும். புத்தகங்களை தொகுப்பது மட்டுமே புலமையாகாது, அவற்றை கற்று தெளிந்து பிறரையும் தெளிவுறுத்தும் அறிவு செழுமையே புலமை என்று சொல்லப்படும். நூல்களை படிப்பது, மனப்பாடம் செய்வது, தேர்வில் வெற்றி பெறுவது அறிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உலகம் அதைத்தான் போற்றுகின்றது. நூலறிவு என்பது உண்மை அறிவாகாது, அது வெற்றறிவு. நூலறிவு நுண்ணறிவாக மாற வேண்டும். நூலறிவு இல்லாத நம்முடைய மூதாதையர் வாழ்ந்த அமைதியான வாழ்க்கையை நூலறிவு பெற்றுள்ள நம்மால் இன்றைக்கு வாழ முடியவில்லை. பல படிகளை கடந்துதான் நாம் மேலே செல்ல வேண்டும். அந்த படிகளின் அமைப்பை போலத்தான் அறிவின் பல படிகளும் அமைகின்றன. அப்படி அறிவானது படிநிலையில் வளர வளர நாம் அறிந்ததை காட்டிலும் அறியாதவையே பல இருக்கின்றது என்கின்ற உண்மை நமக்கு புலப்படும். புத்தகத்தை படிப்பவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் இல்லை. கற்றதை உணர்தல் வேண்டும். அந்த உணர்வு திருவருள் வழியாக கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் உய்தி உண்டு. மணல் கேணியை தோண்டுவது போல சிறுமுயற்சியோடு நூல்களை கற்க வேண்டும். கற்பதற்கு வயது ஒரு பொருட்டல்ல, எந்த வயதிலும் கற்கலாம். நூலறிவு நுண்ணறிவாக மாறியது என்றால் கற்றதன் பயன் விளைந்தது என்று பொருள். நுண்ணறிவு சிறக்க வேண்டுமானால் கற்கின்ற நூல்களின் பொருளை உணர்ந்து ஓத வேண்டும். நூல்களில் இரண்டு வகை உண்டு. ஒன்று உலக நூல், மற்றொன்று அறிவு நூல். உலக நூல் வயிற்றுப்பாட்டுக்கு உதவும், அறிவு நூல் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும், வாழ்வில் உண்டாகின்ற தடுமாற்றத்தை தவிர்க்கும். கலையறிவு என்பது நூல்களை படிப்பதால் உண்டாகும் அறிவு. அருளறிவு என்பது திருவருளை முன்னிட்டு படிப்பதால் உண்டாகிற மெய்யறிவு. கண்ணால் காணும் சிறு தூரத்தை எண்ணும்போது அது அதிகமாக தெரிகிறது. ஆனால் ஒரு சிறிய தொலைநோக்கியின் அந்த அளவை காணுகிற போது காணாத தூரம் இன்னும் விரிந்து கொண்டே செல்லுகிறது. பின்னர் அந்த தூரத்தையும் பிறிதொரு பெரிய தொலைநோக்கியை கொண்டு நோக்குகிற போது காணாது பறந்து நிற்பது இன்னும் விரிவடைகிறது. அறிவும் அத்தகையதே ஆகும். அறிய அறிய இன்னும் அறிய வேண்டுவது அதிகமாகிறது. எனவே அறிவுக்கு எல்லையில்லை. எல்லையற்ற பரம்பொருளை ஓர் எல்லைக்குள் கொண்டு வந்து சிறிது சிறிதாக அறிய முனைவது சமயம் சார்ந்த நெறிப்பட்ட வாழ்க்கை. சட்டம் தவறு செய்த மனிதனை தண்டித்து திருத்த முயல்கிறது. சமயம் சார்ந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையானது மனிதனை அறநெறியில் செலுத்தி வாழ்வாங்கு வாழச் செய்கிறது. அறிவு என்பது வெறும் ஏட்டுப்படிப்பால் மட்டும் வருவது அல்ல. அது உண்மையானால் படித்த பலர் வாழும் இன்றைய உலகில் கொடுமைகள் பெருகிக் கொண்டே போவது ஏன் என நாம் சிந்திக்க வேண்டும். தீமை செய்வார்க்கும் நன்மை செய்வதே மனிதன் பெற்ற அறிவின் பயன். நல்லவர்க்கும் கூட தீமை இழைத்து மகிழும் மனித சமுதாயத்தில் வாழும் நமக்கு இந்த உண்மை விளங்காமல் போனதுதான் வருத்தத்திற்குரியது. அறிவென்பது பிறர் கெட்டாலும் தான் மட்டும் சாமர்த்தியமாக பிழைப்பது அல்ல, எவ்வுயிர்க்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வதுதான் உண்மையான அறிவு. கற்கின்ற நூல்களை கருத்தூன்றி உணர்பவர்க்கு மெய்யறிவு விளங்குகிறது. மெய்யறிவு பெற்றோர் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களால் மனித குலம் தலைக்கும். எனவே அறிவினை விரிவு செய்து அனைவரையும் அரவணைத்து வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சியாய் பக்தி மாலை கேட்கலாம்.

அது தாயின் வயிற்றிலே வளர்.

முடியும்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இனி தொடர்வது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி காமாட்சிபுரத்தில் உள்ள கேவிகே சார்பில் ஒரு நாள் மைக்ரோ கிரீன் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் பயிற்சி தேனி காமாட்சிபுரம் கேவிகே வளாகத்தில் செப்டம்பர் 30 நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8838985894. ஆர்வமுடையோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், போரான், மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை வழங்கக்கூடிய நெல் நுண்ணூட்டம் மற்றும் இதர பயிர்களுக்கான நுண்ணூட்ட உரங்கள், குலை நோய், வாடல் நோய், அழுகல் நோய், இலை உரை கருகல் நோய், கழுத்தழுகல் நோய் போன்ற பூஞ்சானங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும் இயற்கை பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனஸ், டி விரிடி போதுமான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. இவைகளை வாங்கி

0: விவசாயிகள் பயன்படுத்துமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, மானாவாரி நேரடி நெல் விதைப்பிற்கு பொட்டாஷ் உரம் கொண்டு விதைகளை கடினப்படுத்தி விதைக்க வேண்டும். இதற்கு 30 லிட்டர் தண்ணீரில் 300 கிராம் மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தை நன்கு கலந்து இந்த கரைசலில் 1 ஏக்கருக்கு தேவையான 30 கிலோ நெல் விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து பின்பு தண்ணீரை வடித்துவிட்டு பழைய ஈரப்பத அளவிற்கு வரும் வரை நிழலில் உலர்த்தி உடனே விதைப்பு செய்யலாம். அல்லது 1 மாதம் வரை சேமித்து வைத்து பின் விதைக்கலாம். இவ்வாறு நெல் விதை கடினப்படுத்தி விதைப்பதால் நெல் முளைப்பு திறன் அதிகரிப்பதோடு முளைத்த நெல் பயிருக்கு ஆரம்பத்தில் மழை குறைவாக இருந்தாலும் 15 முதல் 30 நாட்கள் வரை பயிர்கள் பாதிப்பில்லாமல் வறட்சியினை தாங்கி வளரும். எனவே விவசாயிகள் நெல் விதை கடினப்படுத்துதல் தொழில்நுட்பத்தினை கடைபிடிக்கும்படி பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். தக்காளியில் காய்ப்புழு மற்றும் புரோட்டீனியா புழுவை கட்டுப்படுத்த இப்போது கூறப்போகும் வழிமுறைகளை பின்பற்றலாம். இன கவர்ச்சி பொறி ஹெக்டேருக்கு 12 என்ற எண்ணிக்கையில் அமைக்கலாம். தாக்கப்பட்ட பழங்களை பறித்து அழிக்கலாம். வளர்ந்த புழுக்களையும் அழிக்க வேண்டும். ட்ரைகோகிரமா என்னும் முட்டை ஒட்டுண்ணியை ஹெக்டேருக்கு 50,000 என்ற அளவில் பூக்கும் தருணத்தில் பொருளாதார சேதி நிலை அறிந்து விட வேண்டும். காய்ப்புழுவிற்கு NPV வைரஸ் கலவை தெளிக்க வேண்டும். புரோட்டீனியா புழுவிற்கு விஷ உணவு தயாரித்து உபயோகப்படுத்தலாம். அதாவது கார்பரில் 1.5 கிலோ, நெல் தவிடு 12.5 கிலோ, வெல்லம் 1.5 கிலோ மற்றும் தண்ணீர் 7.5 லிட்டர் கலந்து விஷ உணவு தயாரித்து புரோட்டீனியா புழுவை கட்டுப்படுத்தலாம். மேலும் தொடர்புக்கு காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநரை தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டகசாலை பணிகள் குறித்து சிவகாசி கூட்டுறவு பண்டகசாலை செயலாளர் செந்தூர் பாண்டி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: செந்தூர் பாண்டி, சிவகாசி பொது கூட்டுறவு பண்டகசாலையில் மேலாளர் இருக்கேன். எங்களுக்கு வந்து ரேஷன் கடை வந்து 16 கடை இருக்கு. டவுன்ல ஒரு 5 கடை, கிராமங்களில் 11 கடை இருக்கு. அரசு பில்டிங் வந்து 8 கடை வாடகை தான் இருக்கு. பொருள் வந்து ரேஷன் பொருள் வந்து சீனி பருப்பு ஆயில் வந்து கொடுக்குறோம். மக்களுக்கு வந்து கலை டைரக்டாக திறந்து காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பொருள் விநியோகம் பண்ணுறோம். இல்லை வரையறையெல்லாம் ஒன்றும் இல்லை. வெளியூர் கார்டு எந்த கார்டுனாலும் சரி, நாங்கள் என்னைக்கு வந்தாலும் கொடுத்துருவோம். அந்த 7 கார்டுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு கடையில் வந்து கார்டு கம்மியாக இருக்கும். அந்த கடையில் மட்டும்தான் அந்த அடுத்த கடை 7 கார்டு சரக்கு வந்து ரைஸ் கொடுக்க முடியாது. அதை கேட்டு ஒருத்தஞ்சு இது பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற கடை மற்ற ரைஸ் வந்து எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். டவுனை பொறுத்த மட்டும் 7 கார்டு எடுத்திங்கன்னா 10 கார்டு 15 கார்டுக்குள்ள தான் இருக்கும். கிராமத்தை எடுத்தால் 30, 50 கார்டு 60 கார்டுன்னு வரும். அப்போ அந்த கடையில் வந்து 60 கார்டு வந்து 1 கார்டு வந்தாலும் கொடுத்துட்றாங்க. டவுனில் 10 கார்டு இருக்கும்போது 1 கார்டு வந்தாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அது இருக்கு. அவங்களுக்கு ஏன் சொல்கிறோம்னா அடுத்து நம்ம கார்டுக்காரங்க வந்து ஏன் கேட்கும்போது கொடுக்கணும்ல. அந்த ஒரு இதுதான், மற்ற இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் கிடையாது. மற்றெல்லாம் கொடுத்துருவாங்க கேட்குறோம்.
2: இப்போ என்னென்ன பொருட்கள் விநியோகம் பண்ணுறீங்க சார்?
1: ஜீனி, துவரம்பருப்பு, பாமாயில், கோதுமை, அரிசி எல்லாமே விநியோகம்.
2: இப்போ கார்டுதாரர்களுக்கு அப்படின்றது வந்து ஒவ்வொரு மாதமும் சரியாகவே நம்ம வந்து கொடுக்க முடியுதா?
1: அதான் ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக கொடுக்கு வாங்கிக்கிறாங்க, எல்லாருமே வாங்கிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அது நம்ம இருக்கிறதுனால அவங்க என்ன 10ஆம் தேதி வரைக்கும் தான் ஒரு கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆலை இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும்.
2: தாய் மாணவர் திட்டம் அப்படின்றத வந்து பொது விநியோக திட்டத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. திட்டம் வந்து நம்மளால் செயல்படுத்திட்டு இருக்கிறோமா, அதை எந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்துறீங்க?
1: தாய்மான திட்டம் வந்து மாதத்தில் முதல் வாரத்தில் கொடுக்குறோம். அது வந்து நாங்களே வந்து கடைக்காரங்கள என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஏரியா அவங்களே பிரிச்சுக்கிட்டு அவங்க ஒரு வண்டியை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு ஏரியா செலக்ட் பண்ணி காலை மதியம் சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு 50 கார்டு குறையாமல் கொடுத்துட்றாங்க. அப்புறம் மறுநாள் ஒரு 50 கார்டு கொடுக்குறாங்க. அவங்க கடைக்கு ஒரு 60 கார்டு 70 கார்டு இருக்குது, 2 நாளில் கொடுத்துட்றாங்க.
2: இப்போ முதல் சனி ஞாயிறு அப்படின்றப்போ அந்த 2 நாளில் வந்து நம்மளால் அதை கொடுத்து முடிக்க முடியுதா?
1: அது முதல் சனியை கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க தகவல் அவங்க சொல்லிடுறோம், சேல்ஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. சொல்லி அவங்க இருக்கிறதுனால கொடுத்துட்றாங்க. அதில் ஒன்று ஊருக்கு போயிடுறாங்க. அப்படி ஊருக்கு போய் வேலைக்கு போனவங்க இல்லைன்னா அவங்கள அந்த மாதம் ஒரு நாள் வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க, எல்லாம் வரச்சுனா போய் கொடுத்துட்றாங்க.
2: இப்போ உங்களை வந்து தொடர்பு கொண்டா நீங்கள் போய் கொடுத்துருவீங்க வீட்டில். அப்போ அந்த தாய்மானவர் திட்டத்தில் வந்து எந்த

0: வயதுலேருந்து எந்த வயது வரைக்கும் நீங்கள் வந்து பொருட்களை கொண்டு போய் சேர்க்குறீங்க?
1: இப்போ வந்து 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஊனமுற்றோர், காதுகளாக மாணவர்கள் குன்றியவங்க இவங்க எல்லாத்துக்குமே போய் நாங்கள் நேரடியாக கொடுத்துருவோம். வீட்டில் போய் பிள்ளையை வாங்கிட்டு படுத்த படையை கேட்காங்க, ரொம்ப மோசமாக இருக்காங்க. அவங்க அவங்க பெற்றோரே அவங்க வீட்டில் இருக்கவங்களே அவங்க போய் தொடமாட்டாங்க, ஆனால் சேல்ஸ்மேன் கஷ்டப்பட்டு அவங்க ரேவை வாங்கி கொடுக்குறாங்க.
0: நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போய் நீங்கள் கொண்டு போய் விநியோகம் பண்ணிடுறீங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு அப்படின்னா நமக்கு எப்படி விநியோக திட்டங்கள் பிரிக்கீங்க? ஏன்னா இப்போ வந்து இந்த ஏரியா அந்த ஏரியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, இத்தனை கடைகள் இருக்குது அப்படின்னு, அந்த கடைகளில் வந்து நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க பொருள்?
1: கடைக்கு மேக்ஸிமம் கூடுதல் 60 கார்டு இருக்குது. 60 கார்டுங்கும் போது ஒரு ஏரியா எடுத்துட்டிங்கன்னா 4, 5, 6 ஏரியா வரும். 6 ஏரியாங்கும் போது ஒரு தெருவுக்கு 4 பேர் தான் வருவாங்க ஒரு ஏரியாவில் ஏரியாவில். அதனால் அவங்களுக்கு முதலே தகவல் சொல்லிடுறாங்க ஃபோனில். ஃபோனில் தகவல் சொன்னாலும் அவங்க இருக்கிறாங்க, வீட்டில் யாரையா ஒரு இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் அவங்கள போய் நைட்டாக டேரெக்டாக வீட்டில் கொடுத்துட்றாங்க, அந்த ப்ராப்ளம் கிடையாது.
0: இப்போ நேரடியாக வந்து உங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டா நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்றீங்க. ஆனால் வந்து ரேகைக்கும் நீங்கள் எடுத்து போயிடுவீங்களா மிஷின்னு?
1: நாங்கள் மிஷின் எடுத்து போயிடுவோம், அவங்களுக்கு ரேகை வாங்கி தான் எல்லாத்தையும் கொடுக்குறோம். ரேகைலாம் யாரும் கொடுக்கல, எல்லாமே ரேகை விழுது. அதனால் அது ப்ராப்ளம். தராசை வண்டி வச்சு எல்லாமே கொண்டு போயிடுவோம். மூளைகளை அரிசி எல்லாமே வண்டியில் ஏற்றி அவங்க வீட்டில் போய் இலையை வச்சு கையில் பை வாங்கி கொடுத்துருவோம்.
0: இப்போ நீங்கள் வந்து இங்கேயே நிறுத்து பையா போட்டு எதுவுமே கொண்டு போகிறதில்ல, அங்கேயே எல்லாமே கொண்டு போய் கண் முன்னாடியே நிறுத்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறீங்க?
1: ஆமாம், அப்போ தான் செய்கிறோம். நாங்கள் இங்கேருந்து பொருளை ஏற்றி தராசு மிஷினு எல்லாமே கொண்டு போயிடுறோம். அவங்க கண் முன்னாடியே இலையை போட்டு அவங்க கிட்ட பையில் போட்டு அவங்க கையில் கொடுத்து அவங்க வீட்டில் நாங்களே வச்சுருவோம். முடியாதவங்களுக்கு
2: இதுவரை கூட்டுறவு பண்டகசாலை பணிகள் குறித்து சிவகாசி கூட்டுறவு பண்டகசாலை செயலாளர் செந்தூர் பாண்டி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: வணக்கம், நான் ஆதர் பேசுறேன்.
4: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆசை.
3: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்
4: என்ன
3: கேளுங்கள். வாழ்த்துக்கள்.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்காம், அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கே ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
0: ஆனா
1: அவருக்கு ஒரே ஒரு மனக்குற இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
0: ஆமாங்க.
2: தொடர்வது மாநில செய்திகள் சென்னையில கேட்கலாம்.
3: தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு

0: அண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்செயலர் திரு அண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக அண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு அண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய கண்ணகி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின் போது அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி ஓடிய நபரை பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்தார். இதையடுத்து கண்ணகியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஜோஷி நிர்மல்குமார் காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆணையர் பதவிக்கு AG பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையராக சந்தோஷ் ஹதிமானி நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் சரக DIG தேவராணியும் சென்னை அடையாறு துணை ஆணையராக பத்ரி நாராயணனும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் உத்தரவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாறு காணாத மின் தட்டுப்பாட்டை மாநிலம் எதிர்கொண்டிருப்பதாகவும் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதால் பல இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மின்வெட்டு ஏற்படுவதால் செல்போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள திரு நயினார் நாகேந்திரன் மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி தற்சார்பு மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மரபுசாரா எரிசக்திக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் காற்றாலை இறகுகளை கையாளுவதில் 75% வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை இந்த துறைமுகத்தில் 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசு மரபுசாரா எரிசக்திக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பினால் காற்றாலை இறகுகள் அதன் உதிரி பாகங்கள் கையாளுவதில் இந்த துறைமுகம் 75% கூடுதல் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டன. இந்த ஆண்டு கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் 1254 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளன. இது 74.5% வளர்ச்சியாகும். இன்றைய விநியோக சங்கிலிக்கு தேவையான உட்கட்டமைப்பு, சரக்கு கையாளும் திறன் மற்றும் சாலை இணைப்பு வசதிகளையும் வளர்ந்து வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் துறைமுகத்தின் திறன்களையும் படிப்படியாக வலுப்படுத்தி வருவதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து A.லட்சுமணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கேரள மாநிலத்திலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு மதுரை நோக்கி வந்த லாரியை போடிமெட்டு சாலையில் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த லாரி திருப்பி அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கேரளாவின் எர்ணாகுளத்தில் இருந்து மதுரை மாவட்டத்திற்கு மறுசுழற்சிக்காக பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு போடிமெட்டு சோதனை சாவடி வழியாக லாரி ஒன்று சென்றுள்ளது. ஆனால் கழிவுகளை கொண்டு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் போலீசார் லாரியை தமிழகத்திற்குள் அனுமதிக்காமல் கேரளாவிற்கே திருப்பி அனுப்பினர். கேரளாவில் இருந்து

0: தமிழகத்திற்கு கழிவுகள் கொண்டு வரப்படுகிறதா என்ற விவகாரம் மீண்டும் கவனம் பெற்றுள்ள நிலையில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திரா முதல் தெலங்கானா வரையிலான வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜொஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்களை சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் இன்று அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதையொட்டி அந்த நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் திருமதி அஞ்சுகம் பூபதி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல்நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அபிநயாவின் சாதனையை பாராட்டும் வகையில் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. ஆடவர் அணிகள் பிரிவு அரையிறுதியில் இந்தியா தென்கொரியாவுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள்.
3: சமூகத்தோட மகிழ்ச்சி தான் என்னோட மகிழ்ச்சின்னு நினைச்சிட்டு வாழ்ந்தா ஒரு தெளிவு இருக்குங்க. சமூகத்தோட தெளிவு இருந்துச்சுன்னா வலிமை ஜாஸ்தி ஆகுங்க. இந்த வலிமை இருந்ததுன்னா நமக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனுங்க வேலை வாய்ப்புக்கும் மன அமைதிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னா, நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இருந்துச்சுன்னா நோய் நொடி இல்லாமல் வாழலாம். நோய் நொடி இல்லாமல் இருந்தால் நம்மளோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆற்றல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம் செய்யக்கூடிய வேலைகளில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். ரெட்டிப்பு மகிழ்ச்சி இருந்தால் வேலை தரம் வாய்ந்ததாக இருக்கும். தரம்

0: வாய்ந்த வேலைகள் செய்வதனால பொருளாதாரம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிச்சா சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிச்சா வளர்ச்சி இருக்கும். தன்னோட வளர்ச்சி நாட்டோட வளர்ச்சியா இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். சுத்தமான சூழல், வாழ்வியல் நெறிமுறைகள் இருந்தா என்னெல்லாம் கொடுக்குதுன்னு பாருங்களேன். தனிநபர் மட்டத்துல இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை இப்ப நம்ம பேசலாங்க. சுத்தமான காத்து வேணும்னா புகை இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு நாள் இருசக்கர வாகனத்துல போகாம நடந்து போக பழகிக்கலாம், சைக்கிள்ல போக பழகிக்கலாம். ஏதாவது ஒரு நாள் சுற்றுச்சூழல் தினம் இன்னைக்கு, அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் என்னுடைய அலைபேசியை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துக்கலாங்க. இன்னொரு நாள் என்னோட இருசக்கர வாகனத்தை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லலாம். ஒரு நாள் நான் என் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு சென்று காலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரங்களுக்கு அருகிலேயே நான் உட்கார்ந்து வேலை செய்வேன்னு சொல்லிக்கலாங்க. சுத்தமான நீரை பருகிறதுக்கு அனைவருக்கும் உதவி செய்யலாங்க. மண் மாசுபடுதலை தடுக்கலாங்க. சுத்தமான வீடு இருக்கிறதையும் ஊர் இருக்கிறதையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு அவேர்னஸ்ஸாக சொல்லி கொடுக்கலாங்க. அதாவது அவங்களுக்கு இதை பற்றின அறிவை நம்ம புகுத்தலாங்க. சுற்றுச்சூழல் நமக்கு நீரையோ காற்றையோ மட்டும் பற்றி சொல்லி கொடுக்கலங்க. அது ஒரு வாழ்வியல் நெறிமுறைங்க. அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இயற்கையோட இயற்கையாக வாழலாங்க. இயற்கையோட வாழ்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு அறிவு எல்லாமே என்ன வாழ்வியல் நெறிமுறைகளை மாற்றி கொடுக்குங்க. வாழ்வியல் நெறிமுறைகள் அழகாக இருக்கணும் அப்படின்னா சுற்றுச்சூழல் அழகாக இருக்கணும். சரி, தனிநபர் சுத்தமாக இருக்கணும், சுற்றி இருக்கக்கூடிய வீடு சுத்தமாக இருக்கணும், நாடு சுத்தமாக இருக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? அப்போ அரசு மட்டத்திலேருந்து இதுக்கு உதவி செய்யணுமா? அரசு உதவி செய்கிறதுல முதன்முறையாக நிற்குதுங்க. என்ன அப்படின்னா நேரடியாக நம்ம குப்பைகளை பிரித்து கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கிறதுலையும் நீர் தேங்காமல் வச்சுக்கிறதுலையும் வானொலி மூலமாகவோ இல்லை தொலைக்காட்சி மூலமாகவோ நம்மளுக்கு சொல்லுதுங்க. கள விளம்பரத்துறைங்கிற மூலமாக நம்மளுக்கு தெருக்களில் நாடகங்களை அமைச்சு அரசு சுத்தமான விஷயங்களை எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குதுங்க. ஆடையை உபயோகப்படுத்தணும், அதை சுத்தமாக வைத்திருக்கணும்னு சொல்லி கொடுக்குதுங்க. உடை மாற்றுதல் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை மாற்றணும்னு சொல்லி கொடுக்குதுங்க. சரிவிகிதமான உணவு வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குதுங்க. நீர் அருந்துறதுல மட்டும் இல்லைங்க, சுற்றுச்சூழல்ல காற்று இது எல்லாமே உதவி செஞ்சாலும் நிறைய முழக்கங்களை அரசு சொல்லுதுங்க. சுத்தமான சுற்றுச்சூழல் வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, சுத்தமே சுகம், சுத்தமான சுற்றுச்சூழல் ஆரோக்கியமான வாழ்வு, சுத்தமான நீர் ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்னு நிறைய முழக்கங்களை கொடுக்குதுங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 செயல்படுத்துகிறாங்க. உலக நீர் தினம் மார்ச் 22 இருக்கு. மண் தினம் டிசம்பர் 5 இருக்கு. இவை எல்லாத்தையும் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் புகுத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக வாழ்வோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7 மணி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு மொழியில் பிறக்கும் வார்த்தை இன்னொரு மொழியில் பயணிக்கும் போது அது வெறும் மொழிபெயர்ப்பாக மட்டும் இருப்பதில்லை, இரண்டு மனங்களுக்கிடையே ஒரு பாலமாக மாறுகிறது. மொழிகள் வேறாக இருக்கலாம், வார்த்தைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் உணர்வுகளுக்கு எல்லைகள் கிடையாது. ஒரு மொழியில் சொல்லப்பட்ட கருத்தை இன்னொரு மொழியின் அழகோடும் அர்த்தத்தோடும் நமக்கு புரிய வைப்பவர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள். மொழிகளை கடந்து மனிதர்களை இணைக்கும்

இந்த முக்கியமான பணியை நினைவுகூரும் நாள்தான் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மொழி என்பது வார்த்தைகளில் மட்டும் இல்லை, காற்றுக்கும் ஒரு மொழி உண்டு, மலருக்கும் ஒரு மொழி உண்டு, கடலுக்கும் ஒரு மொழி உண்டு, இதயத்துக்கும் ஒரு மொழி உண்டு. அந்த அழகான மொழியை பற்றி பேசும் ஒரு இனிய பாடல். வித்யாசாகர் இசையில், பல்ராம் குரலில், வைரமுத்து வரிகளில், மொழி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

லயன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் ஆயிரம். நேரம் காலை 7:10. தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையமைப்பில் தனுஷ் வரிகளில் பாடல் கேட்டோம். இதுவரை மதுரதனில் திரை இசை கேட்டோம். தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமத் நியமித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜலந்தரில் இந்த யாத்திரை நடைபெறவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் கடந்த 18ஆம் தேதி போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் என்ற பெயரிலான யாத்திரையை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தொடங்கி வைத்தார். கடந்த 13 நாட்களில் இம்மாநிலத்தின் 117 தொகுதிகளிலும் இந்த யாத்திரை நடைபெற்றது. ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல்

0: யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். அணு ஆயுதங்கள் இல்லாத உலக நாடுகள் மற்றும் அவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கான இலக்கு என்ற உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் ஐநா சபையின் அணு ஆயுதங்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கான சர்வதேச தினம் குறித்த உயர்நிலை குழு கூட்டத்தில் இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு சிபி ஜார்ஜ் இதனை வலியுறுத்தினார். இனம் மற்றும் நிற அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான இந்தியாவின் தளராத உறுதிப்பாட்டை அவர் அப்போது எடுத்துரைத்தார். தற்போது நடைபெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தில் டர்பன் உறுதிமொழி மற்றும் திட்ட நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் திரு சிபி ஜார்ஜ் எடுத்துக் கூறினார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தயீப் எர்டோகன் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தொடர்புடையது. எந்த ஒரு அந்நிய சக்தியும் இதில் உரிமை கொண்டாட முடியாது என்று உறுதிபட கூறினார். நியூயார்க்கில் ஐநா கூட்டத்திற்கு இடையே நடைபெற்ற இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா நாடுகளின் ஆலோசனைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தெளிவான நிலைப்பாடு வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியது என்றும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து அதனை முறியடிக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள கருத்துக்களையும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைநகர் தில்லியில் இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தங்களின் பெயர்களை பதிவு செய்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்த தகவல்களையும் வாக்காளர் பதிவுக்கான படிவங்களை பெற்றும் அவர்கள் பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தின் பகுதி அளவிலான அதிகாரிகள் உதவி செய்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல வரும் 7 மற்றும் 8 தேதிகளில் வாக்காளர் பட்டியலில் மாணவர்கள் தங்களின் பெயர்களை பதிவு செய்வதற்காக சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. புதுதில்லியில் நேற்று 10வது இந்தியா தென்கொரியா பாதுகாப்பு தொழில் மற்றும் தளவாட ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்தியா பாதுகாப்பு உற்பத்தி செயலாளர் திரு தினேஷ் மாக்கூர், தென்கொரியாவின் பாதுகாப்பு துறையின் அமைச்சர் கிம் டோங் ஆகியோர் கூட்டாக தலைமை வகித்தனர். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொழில்துறையில் தற்போதுள்ள கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதுடன் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இரு நாடுகளும் முன்னேற்றமான நிலையை எட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அதுகுறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது

து பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமின்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் ஈ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். யூஸ்மார்க் அருகே கோரக் என்ற இடத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும் ராணுவத்தினருடன் காவல்துறை மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதி ஃபவுசி மூசா என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் லஷ்கர் ஈ தொய்பா அமைப்பின் முக்கிய கமாண்டர் என தெரிய வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். தற்போது அந்நாட்டின் நகர்ப்புற திட்ட அமைச்சராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரி பதவி வகித்து வருகிறார். மொராக்கோவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மன்சூரியின் கட்சி அதிக வாக்குகள் பெற்றதை அடுத்து அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் ஈ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி பழனிக்குமரன் அவர்கள்.
3: அதிகமா இருக்கிறது, அன்னைக்கு மட்டும் ஓவரா அலைஞ்சிருப்போம் அல்லது ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்த்திருப்போம், அந்த மாதிரி ஹெவியா சாப்பிடுவது. மூணாவது மருந்துகள், மருந்துகள் வந்து நம்ம அறியாம கூட போறோம். நீங்க சொன்னோம்ல பாத்தீங்களா, இப்ப நான் கூட சாப்பிட்டு ஒரு மாத்திரை கூட போட்டுக்கிறேன், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம தெரியாம போடுவது. இன்சுலின் அளவு வந்து நம்ம தெரியாம நம்மளுக்கே தவறுதலா கூட எடுத்து போடுவது. சோ இந்த மூணுக்கும் ஒரு மிஸ்மேட்ச் இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவு தான் லோ சுகர். சோ இது வந்து நம்ம ஈஸியா தவிர்த்துடலாம். நம்ம அதை

0: வருஷத்துக்கு அளவா டயத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான அளவுல உடல் பயிற்சிகள் மீண்டும் மீண்டும் கரெக்டான அளவு மருந்து எடுத்தோம்னா இந்த நிலைமை வருவதை தவிர்த்துலாம். சோ இதோட அறிகுறி பார்த்தோம்னா என்னன்னா படபடன்னு வரும். நம்ம உடம்பு வந்து சுகர் குறையிறது முதலே நமக்கு ஒரு அறிகுறியை உண்டு பண்ணும். சோ யூஸ்வலா வந்து படபடன்னு வரும், வேர்த்துக்கிட்டு வரும், பசிக்கும், லைட்டா மயக்கம் இருக்கும், சாப்பிடறதுக்கு முந்தின டைம்ல வரும். அந்த மாதிரி வருது அப்படின்னாவே சுகர் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி சலவையா சல்லுன்னு வேர்த்து கொட்டும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணோம்னா குளுக்கோமீட்டர் அந்த சுகர் பாக்குற மிஷின் இருந்துச்சுன்னா உடனே ஒரு சுகர் விரல குத்தி பார்த்துட்டு எவ்வளவு இருக்குங்கிறது உறுதிப்படுத்திக்கணும். அது இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்லை, உடனே லோ சுகர் நினைச்சிட்டு நம்மளே அசிவ் பண்ணிட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கோ அதுல ஜீனி போட்டு ஒரு இட்லி மூணு ஸ்பூனாவது மினிமம் போடணும், 15 கிராம் போட்டுட்டு குடிச்சிடணும். குடிச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அப்படியும் இதா இருக்குன்னா திருப்பி ஒரு தடவை 15 கிராம் போட்டு குடிச்சு பார்க்கணும். அப்படியும் குறையலன்னா டாக்டர் வந்து பார்க்கணும். சோ இந்த மாதிரி அந்த உடனே நம்ம பண்ண வேண்டியது இனிப்புகள் உடனே என்ன இருக்கோ இருக்கிற இனிப்புகள் உடனே சாப்பிட்டாகணும். ஆனா இது வர்றத காட்டிலும் வர விடுறத காட்டிலும் வராம தடுக்க வைக்கிறதா நம்மளோட மெயின். அதனால நான் சொன்ன மாதிரி நேரத்துக்கு சாப்பிடணும், அளவா சாப்பிடணும், பயிற்சிகள் கரெக்டா இருக்கணும், மருந்து மாத்திரைகள் கரெக்டா எடுத்துக்கணும். ஒரு சில பேருக்கு இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அதிகமா போய் குறிப்பா அந்த சிறுவயது சர்க்கரை பேஷன்ஸ் டைப் 1 டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கிடும். தால் சர்க்கரையில இருந்து 40-30 இந்த மாதிரி எல்லாம் போயிடும். அந்த மாதிரி போகும்போது அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி மயக்க நிலைக்கு போகும்போது அவங்களால வாய்வழி அவங்களால எடுக்க முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் கண்டிப்பாக உடனே நீங்க பக்கத்து உள்ள மருத்துவமனைக்கு உடனே கூட்டு போய் அந்த குளுக்கோஸை வந்து நம்ம இதுல ஏத்துவோம், ஐவியில நம்ம நரம்புல ஏத்துவோம். ஆக்சுவலா அதுல ஏத்திட்டோம்னா உடனே இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. அதை காலம் தாழ்த்தவே கூடாது. ரொம்ப காலம் தாழ்த்தினோம்னா அதுவும் வந்து நரம்புகளை பாதிச்சு பெர்மனண்டா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அது போக இதனால நம்ம லோ சுகரை வந்து வயதானவங்களுக்கு ரொம்ப நேரம் லோ சுகர் விட்டுட்டோம்னா அது இருதய பாதிப்பையும் உண்டு பண்ணும். சோ இது லோ சுகர் நமக்கு பிரச்சனைக்குரியதுதான், அது வராம தடுப்புதான் நமக்கு நல்லது.
1: நிறைவா மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க?
0: அதாவது மெயினா வந்து சக்கர நோய் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு கவலைப்படவே வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்ல ஒருத்தர் அல்லது 2 பேருக்கு சக்கரை இருக்கு, அந்த அளவுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு. சோ அதை வந்து நம்ம வந்ததை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம நல்லபடியா கொண்டு போகணும். அதாவது சக்கர நோயெல்லாம் நம்ம பயப்படக்கூடிய முக்கியமான காரணமே அது வந்து பாதிப்புகளை உண்டு பண்ணும். அதுக்காக தான் சோ அந்த பாதிப்பு வராம கலைந்து அது வராம தடுப்பது எப்படி அதுதான் நம்ம முனைப்போட பாக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4-5 முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் அளவு நம்ம நார்மலா வச்சிருக்கணும். வெறும் வயித்துல 120 இருக்கணும், சாப்பிட்டக்கு அப்புறம் 180, சராசரி சக்கரை 7%. அடுத்து வந்து பிரஷர் அளவையும் நார்மலா வச்சுக்கணும், 130/80 இருக்கணும். ரத்த கொழுப்பு அது ரொம்ப முக்கியம், அதே நம்ம கட்டுப்பாடுகள். அந்த கெட்ட கொழுப்புலாம் 70 கீழே கொண்டு, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 70 கீழே இருக்கணும். அது போக புகைப்பிடித்தல தவிக்கணும், மது அருந்துதலையும் தவிக்கணும். இதை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உணவு முறை கரெக்டா இருக்கணும். டேபிளுக்கு 4 கால் எவ்வளவு முக்கியமோ அந்த 4 கால் சக்கரை நோய் வைத்தியத்தில் முக்கியம். ஃபர்ஸ்ட் உணவு முறை ரொம்ப முக்கியம், கவனமா மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். மூணாவது மருந்து மாத்திரைகள் டாக்டர் பரிந்துரைப்பதோ நம்மளா மாத்திரை கூட்டுறதோ குறைக்கிறதோ நம்மளா நிப்பாட்டுறதோ எதுவுமே கூடாது. எதுனாலும் டாக்டரோட சஜஷன்ஸ் கேட்டுட்டு அவங்களோட சஜஷன் படி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நாலாவது பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டிற்கு ஒரு முறை வந்து சக்கரை நோயோட பாதிப்புகள் எதுவும் இருக்கா அப்படிங்கறத பரிசோதனை பண்ணுவது மிக முக்கியம். இந்த நாளையுமே நம்ம கரெக்டா சீரா ஆரம்பத்திலிருந்து நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தோம்னா நமக்கு சக்கரை நோய் பாதிப்பு என்பது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாவே இருக்காது, அது வரவே வராது, வராமலும் நம்ம பண்ணிடலாம்.
1: சர்க்கரை நோய் குறித்த ஆரோக்கியமான தகவல்கள், பிரச்சனை என்ன இருக்கு, அதுல தீர்வுகளும் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம அழகா சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றி. சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் வழங்கினார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி பழனிக்குமரன் அவர்கள். நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதோ பாரு, ஏற்கனவே இங்கே 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா சொர்க்கத்தில் திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி என்ன இருக்க போகுது இங்கே, இங்கே எல்லாம் அது ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் நரகத்துக்கே போயிடு. அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும், அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன். நான்

0: இருந்துக்கிறேன், உங்க கணக்குப்படி 12 பேருக்கு மேல இங்க தாண்டாது, அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனா ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ள எல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ள போனார், யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கழிப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த பாருங்க, நரகத்துல ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும், யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கழிப்பி விட்டார். 24 மணி நேரம் கழிச்சு வாசல் பக்கம் போனார். அங்க இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம். அப்போ அவரு, இவரே நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்க இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ள யாருமே இல்லை, அதனால நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்துல புதுசா பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்ன விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்க ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா அங்க போறதுக்கு சான்ஸே இல்லை, என்ன தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாராம். மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார், கடைசியில தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றி அவரது மனம் கடைசியில அவரையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்க மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனா கடைசியில அதனால நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால உங்க மனசுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு அங்க போகாத இங்க போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்க பேய் இருக்குது, பெசாசு இருக்கு அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியா ஒருத்தன் போய்கிட்டு இருக்கிறான், அங்க பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி, இவன் பயந்துகிட்டே வேகமா போறான், காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியா, இருட்டுல லேசா தெரிஞ்சது, ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டான். பயந்துக்கிட்டே போனேன், அப்புறம் தான் தெரியுது உள்ளே யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது, ஏன்னா நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சு தான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது, ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது, பஸ்ஸு நகருது, இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது, வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்து தான், திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான், அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏன்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உக்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம்.
1: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

அரசினை திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் கேட்டோம். மதுர தண்டலில் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 7:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் உணவு உற்பத்தியின் உன்னதம், சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீணாவதை பற்றிய விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.
2: வயிற்றுக்குச் சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்பான் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி. உணவு, உடை, உறைவிடம் என்கிற மனிதனின் அடிப்படை தேவைகள் மூன்றனுள் முதலாவதாய் அமைவது உணவே. வேட்டையாடி உணவை சேகரித்த நாள் முதல், நிலம் கீறி உணவை உற்பத்தி செய்ய அறிந்தது வரையிலும் ஓடி ஆடி திரிந்த மனிதன் உணவு கிடைக்கும் என்கிற உத்தரவாதத்தின் பேரிலேயே ஓரிடத்தில் நிலையாய் வாழத் துவங்கினான். உணவே மனித தேடலில் பெரும்பான்மை காலமும் நிரம்பியிருக்கிறது. வாழும் மனிதருக்கெல்லாம் வயிறு நிரம்ப உணவிட வேண்டும் என்ற முண்டாசு கவிஞன் பாரதி பல கல்வி தந்து உலகை உயர்த்தவும் வேண்டுமென ஆர்வமாய் பாடுகிறான். பசிப்பினி நீங்கும் பாங்கு அறிதலே முதல் கல்வி என்பதாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 29 சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீணாதல் விழிப்புணர்வு தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபையினால் 2019 பிரகடனப்படுத்தப்பட்ட சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீணாதல் விழிப்புணர்வு தினம் தொடர்ந்து 7வது ஆண்டாக 2026 உணவு இழப்பு மற்றும் வீணாவதை குறைப்பதன் மூலம் ஏற்படும் மாற்றத்திற்கான ஆற்றல் மீது கவனம் செலுத்துதல் என்கிற கருப்பொருளுடன் அனுசரிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் சர்வதேச உணவு மற்றும் விவசாய அமைப்பு, யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் மற்றும் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம், யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் ஆகிய இரு அமைப்புகளால் முன்னெடுக்கப்படும் சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீணாதல் விழிப்புணர்வு தினம்

2030 ஆண்டிற்குள் உலகளவில் தனிநபர் மூலம் உணவு வீணாவதை பாதியாக குறைப்பதையும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதோடு உபரி உணவை பசியால் வாடும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தினையும் கொண்டதாகும். பசியை தணிப்பதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் இயற்கை வளங்களை திறமையாக பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்கும் உலகளவில் உணவு வளங்களின் சமத்துவமான பகிர்தலை வளர்ப்பதற்கும் உணவு இழப்பையும் வீணாவதையும் குறைப்பது இன்றியமையாததாகும். உணவு இழப்பு மற்றும் வீணாதல் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் ஓர் உயிரின் பசியை போக்கி உடலில் ஆற்றலாக மாறுவதற்கு முன்பாகவே இயற்கையாகவோ மனித செயல்பாடுகளின் வழியாகவோ இழக்கப்படலாம் அல்லது வீணடிக்கப்படலாம். ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்ட அறிக்கை 2024 நுகர்வோருக்கு கிடைக்கும் உணவில் 19% கிட்டத்தட்ட 1.05 பில்லியன் டன்கள் சில்லறை விற்பனை நிலையங்களிலோ உணவு சேவை மையங்களிலோ விரயமாகிறது. இந்த அளவானது உணவு விநியோக சங்கிலியின் இறுதி நிலையை அடையும் மொத்த உணவில் 1/5. உணவு வீணாவது என்பது இயல்பாக எங்கும் நடக்கக்கூடியது தானே? 4 நபர்கள் உள்ள ஒரு குடும்பத்தில் தயாரிக்கப்படும் உணவானது எப்படியும் 10-20 விழுக்காடு வீணடிக்கத்தான் படுகிறது. அதனால் என்ன இழப்பு ஏற்பட்டுவிடப் போகிறது என்று நாம் எண்ணலாம். குறைந்தபட்ச விழுக்காடு உணவு வீணடிக்கப்படும் அதே வேளையில் 2025 மதிப்பீட்டின்படி உலகளவில் 1/13 பசியால் வாடுகிறார். இந்த மதிப்பீடு உலக மக்கள் தொகையில் 6-7% மக்கள் மிக கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை அனுபவிக்கின்றனர் என்பதை உணர்த்துகிறது. ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் 2026 தரவுகளின்படி உலகில் 2.69 பில்லியன் மக்கள், அதாவது 32.7% மக்கள் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள இயலவில்லை. உணவு வகைகளில் மிகவும் சத்துள்ள உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகள் தான் உணவு இழப்பு மற்றும் வீணாதலில் அதிகப்படியான அளவினதாய் இருக்கின்றது. பழங்கள் மற்றும் காய்கறிகளின் இழப்பு மற்றும் வீணாதல் உலகளாவிய உணவுச் சவாலினை மேலும் தீவிரப்படுத்துகிறது. உணவு இழப்பு மற்றும் வீணாதல் உலகளாவிய பசுமை இல்ல வாயுக்களின் வெளியேற்றத்தில் 10% அளவில் பங்களிப்பதாக IPCC இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் சர்வதேச நாடுகளுக்கிடையேயான காலநிலை மாற்றத்திற்கான குழு அறிவித்துள்ளது. உற்பத்தி செய்யப்பட்டு உண்ணப்படாத உணவு உலகின் விவசாய நிலப்பரப்பில் 28% பயன்படுத்துவதாக யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனின் 2013 அறிக்கை குறிப்பிடுகிறது. உணவு இழப்பு மற்றும் வீணாவதால் ஏற்படும் உலகளாவிய நில ஆக்கிரமிப்பு அளவு, அதாவது இறுதியில் உட்கொள்ளப்படாத உணவை பயிரிட பயன்படுத்தப்படும் நிலத்தின் அளவு, சுமார் 1.4 பில்லியன் ஹெக்டேர் ஆகும். இந்த நிலப்பரப்பு ஒப்பீட்டளவில் கனடா அல்லது சீனா நாடுகளை விட பெரியது. உணவு இழப்பு என்பது ஒரு பொருளாதார பின்னடைவும் ஆகும். உணவு இழப்பு மற்றும் வீணாதல் உலக உணவுச் சந்தையில் ஆண்டுதோறும் சுமார் 400 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கான பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகின்றது. உணவு இழப்பு மற்றும் வீணாதல் பசி, பட்டினி, ஊட்டச்சத்து குறைபாடு என நேரடியாகவும், சுற்றுச்சூழல் பாதிப்பு, காலநிலை மாற்றம், நிலவள இழப்பு மற்றும் பொருளாதார பின்னடைவு என மறைமுகமாகவும் பாதிப்பை தருகிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏற்படும் பின்னடைவுகளை நிவர்த்தி செய்யவும் எதிர்மறையான தாக்கங்களை குறைக்கவும் உணவு உற்பத்தி மற்றும் உணவின் சரியான பயன்பாடு சார்ந்த விழிப்புணர்வினை ஏற்படுத்துவது அவசியமானதாகும். ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கழகம், உலக சுகாதார நிறுவனம், யூனிசெஃப் போன்ற சர்வதேச அமைப்புகள் உலக நாடுகளுடன் இணைந்து பல்வேறு தீர்மானங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றன. இருந்தபோதிலும் தனி மனிதன் விழிப்புணர்வு அடையும் போதுதான் அரசு மற்றும் சர்வதேச அமைப்புகளின் திட்டங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை அடைய இயலும். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் முண்டாசு கவி பாரதி. தனி மனிதனுக்கு உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது உலகத்தினரின் பொறுப்பு என்றால், உலகினுக்கு பொதுவில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டு. தனி மனிதனாய் என்ன செய்வது? நான் ஒருவன் நினைத்தால் உலகை மாற்ற முடியுமா? சின்ன சின்ன முயற்சிகள் தானே பெரு வெற்றியை தரும். ஒவ்வொரு மனிதனும் ஐக்கிய நாடுகளின் அவை வலியுறுத்தும் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை உலக குடிமகன் என்ற நோக்கில் அறிந்து கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடுகள் அவை வலியுறுத்தும் 17 நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவனவாகவே அமைந்துள்ளன.
நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு

இலக்குகளில் இரண்டாவது இலக்கு பசி. பசியற்ற உலகம். நுகர்வோர் மட்டங்களில் உலகளாவிய உணவு விரயத்தை பாதியாக குறைப்பதையும், உணவு உற்பத்தி மற்றும் உணவு விநியோகச் சங்கிலிகளில் ஏற்படும் உணவு இழப்புகளை குறைப்பதையும் ஐக்கிய நாடுகள் அவை இலக்காக நிர்ணயித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் இலக்கை நமது இலக்காகவும் கொண்டு நம்மளவில் உணவு விரயம் நடக்காமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகை மிக அதிக வேகத்தில் பெருகி வரும் நேரத்தில், வேளாண் நிலங்களின் அளவினையும் அதிகப்படுத்த முடியாத சூழலில், இயற்கையின் இயல்பான தன்மையினை மாற்றி பசுமை புரட்சிகளின் மூலம் உணவினை உற்பத்தி செய்து வருகிறோம். இரசாயன உரங்கள், மரபணு மாற்றப்பட்ட அதிக விளைச்சல் தரும் விதைகள் போன்றவற்றினை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உணவுகள் மனிதர்களின் உணவு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இயற்கையின் சமநிலையை அனுசரித்து பெரும்பாலும் சமநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தி உற்பத்தி செய்யப்படுபவை. இயற்கையை காயப்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களை வீணடிப்பது இயற்கைக்கு நாம் செய்யும் அசௌகரியத்தை மேலும் ஆழப்படுத்துவதாக அமைகிறது. உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் இரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் நில மற்றும் நீர் மாசுபாட்டிற்கும் வழிவகுக்கின்றன. உணவு வீணாதலை குறைப்பதன் மூலம் உணவு உற்பத்தியின் அளவையும் குறைக்க நாம் முயற்சி செய்யும் போது உணவு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் இரசாயனங்களையும் குறைக்கலாம். கிரீன் ஹவுஸ் கேசஸ் எனப்படும் பசுமை இல்ல வாயுக்களின் அளவையும் குறைப்பதில் தனி மனிதர்களின் பங்கு அளப்பரியது. பசுமை இல்ல வாயுக்கள் என்றால் என்ன? பசுமை இல்ல வாயுக்களை குறைப்பதற்கும் உணவு உற்பத்திக்கும் என்ன தொடர்பு? உணவு வீணாதல் பசுமை இல்ல வாயுக்களின் விளைவுகளோடு எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளது என்று வியப்பாய் இருக்கிறது தானே. பசுமை இல்ல வாயுக்கள் எனப்படும் நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்றவை பூமியிலிருந்து வெளிப்படும் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்களை உள்வாங்கி மீண்டும் வெப்பமாக வெளியிடுகிறது. இவ்வாறான பசுமை இல்ல வாயுக்களின் விளைவு புவியின் சராசரி வெப்பநிலையை போதுமான அளவு உயர்த்தி உயிர்கள் வாழ சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியது. பசுமை இல்ல வாயுக்கள் குறிப்பிட்ட அளவில் இருந்தபோது நமக்கு நன்மை அளித்தன. நமது வாழ்க்கை முறையின் மாற்றங்கள் மூலம் பசுமை இல்ல வாயுக்கள் பெருமளவு அதிகரித்ததன் மூலம் உலகம் வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங் ஏற்பட்டிருக்கிறது. விலங்குகள் ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. மனிதனும் ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறான். நேர்மாறாக தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி பச்சையம் தயாரித்து கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. கடல் நீர் ஆவியாதன் மூலம் நீராவி காற்றோடு கலக்கிறது. புவியின் வெப்பநிலையை உயர்த்தும் காரணியாக நீராவி இருப்பது நாம் அறிந்த ஒன்றுதான். காற்றில் கலந்திருக்கும் நீராவியானது தாவரங்களால் வெளியிடப்படும் ஆக்சிஜன் மூலமாக குளிர்விக்கப்பட்டு மழையாக பொழிய வேண்டும். ஆனால் உணவு உற்பத்திக்காக காடுகள் பெருமளவில் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதால் தாவரங்களால் வெளியிடப்படும் ஆக்சிஜனின் அளவு குறைந்துவிட்டது. நீராவி மழையாக மாறுவதும் குறைந்துவிட்டது. அதே நேரம் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக கார்பன் டை ஆக்சைடு வாயு அதிக அளவில் வெளியிடப்பட்டு காற்று மாசுபடுகிறது. அதிகப்படியான மக்களுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. மேலும் தொழிற்சாலைகளாலும் வாகனங்களாலும் அதிகளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. அதிகமான கார்பன் டை ஆக்சைடை கிரகிக்கும் அளவிற்கு பச்சை தாவரங்கள் இல்லை. உணவு உற்பத்திக்காக காடுகள் அழிக்கப்படுவதினால் பச்சை தாவரங்களும் அழிந்து போகின்றன. மீத்தேன் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு என்ற இரண்டு வாயுக்களும் நாம் உணவிற்காக வளர்க்கும் பிராணிகளின் கழிவுகளிலிருந்து அதிக அளவு வெளியிடப்படுகிறது. உணவிற்காக வளர்க்கப்படும் பிராணிகளிடமிருந்து பெறப்படும் உணவுப் பொருட்களான மாமிசம், பால், முட்டை மற்றும் இதர பொருட்களை முறையாக பிரித்தெடுக்க உதவும் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு மிக மிக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை பெருக்கம் உணவின் தேவையை அதிகரிக்கிறது. உணவின் அதிக உற்பத்திக்காக காடுகளை அழிக்க வேண்டியிருக்கிறது. மக்கள் தொகை பெருக்கத்தால் பசுமையில்ல வாயுக்களும் அதிகரிக்கின்றன. காடுகளின் அழிப்பினால் பசுமையில்ல வாயுக்களை தாவரங்கள் உறிஞ்சும் தன்மையும் குறைகிறது. பசுமையில்ல வாயுக்களின் உற்பத்தி அளவு அதிகமாவதும் உறிஞ்சப்படும் பசுமையில்ல வாயுக்களின் அளவு குறைவதும் உலகை வெப்பமயமாக்கி அழிவு பாதையில் அழைத்துச் செல்கிறது. உணவு இழப்பு மற்றும் வீணாதலை தடுப்பதன் மூலம் பசுமையில்ல வாயுக்களை வளிமண்டலத்தில் போதுமான சரியான விகிதத்தில் வைத்திருக்க முடியும். பசி வந்திட பத்தும் பறந்து போகும். பசிதானே தன்மானத்தையும் தாண்டி சக மனிதர்களிடம் கையேந்தச் செய்கிறது. மனித மதிப்புகளை மறந்து திருடச் செய்கிறது.
உணவு வீணாதலை தவிர்த்து குறிப்பிட்ட

0: குறிப்பிட்ட இடங்களில் குவியும் உணவு பெருக்கத்தை பரவலாக்குவதன் மூலம் பசியையும் உணவு வீணாதலையும் நேர் செய்ய இயலும். அடுத்த வேளை உணவிற்காக கவலைப்படப் போவதில்லை, ஏனெனில் இந்த வேளை உணவே இன்னும் கிடைக்கவில்லையே. ஒருவேளை உணவிற்காக ஒட்டிய வயிறோடு அலைந்து திரியும் மனிதர்கள் இருக்கும் இதே உலகில்தான் அதிகப்படியான உணவு எடுத்துக்கொண்டதனால் உடல் பருமன் ஏற்பட்டு அவதிப்படுபவர்களும் இருக்கின்றனர். உற்பத்தியின் போது இழக்கப்படும் உணவும் உபசரிப்பில் வீணாகும் உணவும் மட்டுமல்ல, அதிகப்படியாக உண்ணப்படும் உணவும் வீணாகத்தான் போகிறது. உணவின் தேவையும் உணவின் உபரியும் சந்திக்கும் பொழுது உலகம் பரிபூரணமாகிறது. ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, மூவேளை உண்பவன் ரோகி என்பர் நம் முன்னோர். உழைப்புக்கேற்ற உணவும் உணவிற்கேற்ற உழைப்பும் உடலின் உலகின் சமநிலையை பேண உதவும். இலவச காலை உணவு, மதிய உணவு, சத்துணவு போன்ற திட்டங்கள் மூலம் அரசாங்கங்கள் வளரும் தலைமுறையினருக்கு கல்வியை கொண்டு சேர்க்கின்றன. உணவு இழப்பு மற்றும் வீணாதலை தடுப்பதையும் நம் கல்வி திட்டத்தின் ஒரு பகுதியாக்க வேண்டும். பொது விநியோக திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் அனைவருக்கும் உணவு என்பது சாத்தியமாகி இருக்கிறது. மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உணவு என்னும் மாமருந்தை அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் கொண்டு அனைவருக்கும் அளித்தால் மணிமேகலை. இயற்கையும் அட்சய பாத்திரம்தான், உயிர்களின் தேவையை நிவர்த்தி செய்யும் குறையாத வளங்களையுடைய அட்சய பாத்திரம். இயற்கை என்னும் அட்சய பாத்திரத்தை காப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பும் கடமையுமாகும். எனர்ஜி சேவ்டு இஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு. வளங்களை பாதுகாப்பது வளங்களை உற்பத்தி செய்வதற்கு சமமாகும். உணவு இழப்பு மற்றும் வீணாதலை தடுப்பதே உணவு உற்பத்தி செய்வதற்கு சமமானதாகும். உணவு இழப்பு மற்றும் வீணாதலை தடுப்பதன் மூலம் அதிகப்படியான உணவு உற்பத்திக்காக இயற்கையை அளவு கடந்து பயன்படுத்துவதை குறைப்போம் என சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீணாதல் விழிப்புணர்வு தினத்தில் உறுதியேற்போம். இருப்பதை இழக்காமல் கிடைத்ததை அழிக்காமல் இருத்தலே உணவு உற்பத்தியின் உன்னதமாகும். பகுத்துண்டு பல்லுயிரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. உணவை பகிர்ந்து உலகை காப்போம், உணவு இழப்பு மற்றும் வீணாதலை தடுப்போம்.
1: அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை உணவு உற்பத்தியின் உன்னதம், சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீணாவதை பற்றிய விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
2: தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: ಆಕಾಶವಾಣಿ
1: ಆಕಾಶವಾಣಿ சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள்.
2: சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே என்பது உலகம் முழுவதும் மொழிபெயர்ப்பாளர்கள், உரைபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழித்துறை சார்ந்த நிபுணர்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் முக்கியமான சர்வதேச நாளாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 30 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? மொழிகளுக்கு இடையேயான தடைகளை தகர்த்து உலக நாடுகளையும் கலாச்சாரங்களையும் இணைக்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களின் சிறப்பான பணியை பாராட்டுவதற்காக இந்நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒரு மொழியில் உள்ள கருத்து, தகவல், அறிவு, இலக்கியம் அல்லது ஆவணத்தை மற்றொரு மொழியில் அதன் பொருள், நோக்கம் மற்றும் உணர்வை இயன்றவரை துல்லியமாக பாதுகாத்து வழங்குவது மொழிபெயர்ப்பு எனப்படுகிறது. இந்த பணியை மேற்கொள்ளும் மொழிபெயர்ப்பாளர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காகவே சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது. விவிலியத்தை முதன் முதலில், விவிலியம் என்பது பைபிள், இந்த விவிலியத்தை முதன் முதலில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த புனித ஜெரோம் அவர்களின் நினைவு நாளான செப்டம்பர் 30 தேதியே

இந்நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவர் மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். இதன் அமைப்பு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, அதை பற்றி அறிவோமா? பன்னாட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு 1991 ஆண்டில் உலகளாவிய ரீதியில் மொழிபெயர்ப்பு துறையின் ஒற்றுமையை காட்ட இந்நாளை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. ஐநா சபையின் அங்கீகாரம் உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் மொழிபெயர்ப்பாளர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 2017 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இந்நாளை பன்னாட்டு நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மொழிபெயர்ப்பின் முக்கியத்துவம் என்ன? முதலில் நாடுகளை இணைத்தல். உலக நாடுகளுக்கு இடையே தூதரக பேச்சுவார்த்தைகள், சர்வதேச வணிகம் மற்றும் ஒப்பந்தங்கள் சுமூகமாக நடக்க மொழிபெயர்ப்பு மிகவும் அவசியமாகும். அமைதி மற்றும் ஒத்துழைப்பு. சர்வதேச அளவில் தவறான புரிதல்களை

அமைதியையும் பாதுகாப்பையும் பலப்படுத்த இது உதவுகிறது. அறிவு பகிர்வு, இதை பற்றி கூறும்பொழுது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம் மற்றும் இலக்கியங்கள் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு சென்று உலக மக்கள் அனைவரையும் சென்றடைய மொழிபெயர்ப்பாளர்களே பாலமாக இருக்கிறார்கள். இந்நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? கருத்தரங்குகள் மற்றும் கூட்டங்கள். மொழிபெயர்ப்பு துறையில் உள்ள சவால்கள், புதிய AI போன்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் மொழி உரிமைகள் குறித்து உலகளாவிய அளவில் விவாதங்கள் மற்றும் வெபினார்கள் நடத்தப்படுகின்றன. விருதுகள், சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. விழிப்புணர்வு, உலகளாவிய பன்முகத்தன்மை மற்றும் மொழியியல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மொழிபெயர்ப்பின் பங்கை மக்களுக்கு புரிய வைக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுருக்கமாக கூறினால், உலகத்தை ஒரே குடும்பமாக இணைப்பதில் மறைமுகமாக உழைக்கும் மொழிபெயர்ப்பு துறையினரின் உன்னத பணியை கொண்டாடும் ஒரு முக்கிய நாளாகும். 1953 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் நிறுவப்பட்ட இந்த சிறப்பு தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தமிழகத்தின் பங்கு என்ன? தமிழ்நாட்டில் மொழிபெயர்ப்புக்கென்று அரசு சார்பில் சில தனிப்பட்ட துறைகள் இயங்குவது அறியப்படுகிறது. பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்புக்கென்று தனித்துறை உள்ளது. 1980களில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் பல நூல்களை தமிழ் வழி பாடத்திட்டத்திற்கென்று மொழிபெயர்த்து வெளியிட்டன. அவற்றுள் பல நேரடி மொழிபெயர்ப்பு நூல்களாகும். பல மொழிபெயர்ப்பு நூல்கள் வழக்கமான பாடத்திட்ட நூல்களாக இருப்பினும் சில நூல்கள் பயன்பாடற்று குப்பைகளாயின. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் இலவசமாக அளிக்கப்பட்டன. 1990களில் சில இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களை தமிழக அரசு வெளியிட்டது. அதில் கலீல் சிப்ரான் எழுதிய தீர்க்கதரிசி, ஆலிவர் கோர்ஸ்மித் எழுதிய வேக்ஃபீல்டு பாதிரியார் போன்ற சில ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள் குறிப்பிடத்தக்கது. நம் புதுவையில் வாழ்ந்து மறைந்த பன்முக எழுத்தாளர், இருமொழி புலவர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் லெனின் தங்கப்பா பல நூல்களை எழுதியதோடு மட்டுமல்லாமல் பற்பல நூல்களை மொழிபெயர்த்தும் உள்ளார். பேராசிரியர் பாவலர் லெனின் தங்கப்பா மலைநாட்டு மலர்கள் என்ற கவிதை நூல் ருஷ்ய நாட்டின் அவார் மொழியில் ரசூல் சம்சுதாவ் என்ற பாவலர் எழுதிய நூலின் தமிழ் வடிவமாகும். தங்கப்பா அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார். தாகூரின் பாரட் ஷைனிங் என்ற ஆங்கில கவிதை நாடகம் பேராசிரியர் தங்கப்பா தமிழில் மொழிபெயர்த்து தொகுத்து வெளியிட்ட நூலாகும். மண்ணின் கனிகள் என்ற கட்டுரை நூல் ஆந்திரே ரிட் என்ற பிரான்ஸ் எழுத்தாளரின் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த எர்த் என்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். இவை தவிர எண்ணற்ற நூல்களை மொழிபெயர்த்தும் படைத்தும் உள்ளார். மொழிபெயர்ப்பு என்பது வெறும் வார்த்தைகளை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றுவது மட்டுமல்ல, அது மொழிகளுக்கு இடையே பாலமாக செயல்படுகிறது. பல்வேறு கலாச்சாரங்களை இணைக்கிறது. அறிவையும் தகவலையும் பரப்புகிறது. நாடுகளுக்கு இடையேயான தொடர்பை மேம்படுத்துகிறது. இலக்கிய படைப்புகளை உலகளாவிய வாசகரிடம் கொண்டு செல்கிறது. அறிவியல், சட்டம், மருத்துவம், கல்வி மற்றும் வணிகத் துறைகளில் முக்கிய பங்காற்றுகிறது எனலாம். கலாச்சார பரிமாற்றம், ஒரு நாட்டின் இலக்கியம், வரலாறு, பழக்க வழக்கம், தத்துவம் மற்றும் கலை மற்றொரு நாட்டினரால் அறியப்படுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. தமிழ் இலக்கிய படைப்புகள் ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் போது உலகின் பல பகுதிகளில் உள்ள வாசகர்களை சென்று அடைகின்றன. சர்வதேச உறவுகள், பல்வேறு மொழிகளை பேசும் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தும் போது மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு மிகவும் அவசியம். தவறான மொழிபெயர்ப்பு சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே துல்லியமான பொறுப்பான மொழிபெயர்ப்பு சர்வதேச உறவுகளில் மிக முக்கியமானது. மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு வேறுபாடு, இந்த இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்றாலும் அவை

0: ஒரே பொருள் உடையன அல்ல. மொழிபெயர்ப்பு பொதுவாக எழுத்து வடிவில் உள்ள தகவலை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மாற்றுவது. உதாரணம், புத்தகங்கள், கட்டுரைகள், அரசாங்க ஆவணங்கள், இணையதள உள்ளடக்கங்கள், திரைப்பட வசன வரிகள். உரைபெயர்ப்பு என்பது ஒருவர் பேசும் கருத்தை வாய்மொழியாக மற்றொரு மொழியில் உடனடியாக குறிப்பிட்ட இடைவெளியில் வழங்குவது. உதாரணமாக, சர்வதேச மாநாடுகள், நீதிமன்றங்கள், அரசியல் சந்திப்புகள், மருத்துவ ஆலோசனைகள், தூதரக சந்திப்புகள் என்று கூறலாம். மொழிபெயர்ப்பாளர் பெரும்பாலும் எழுத்து மொழியுடனும் உரைபெயர்ப்பாளர் பேச்சு மொழியுடனும் பணிபுரிகிறார். ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கு பொது அறிவு மட்டும் போதாது, வேற என்ன தேவை? மூல மொழியில் சிறந்த அறிவு, இலக்கிய மொழியில் சிறந்த புலமை, இலக்கண அறிவு, சொல் வளம், கலாச்சார புரிதல், ஆராய்ச்சி திறன், துறைசார் அறிவு, கருத்தை புரிந்து கொள்ளும் திறன், நேர மேலாண்மை, தொழில்நுட்ப அறிவு, இரகசியத்தன்மையை பாதுகாக்கும் பொறுப்பு. முக்கியமாக வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பை விட கருத்தை சரியாக வெளிப்படுத்துவது பல இடங்களில் முக்கியமாகும். மொழிபெயர்ப்பு இருவழி அறிவு பரிமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நவீன காலத்தில் மொழிபெயர்ப்பு எப்படி உள்ளது? இன்றைய டிஜிட்டல் உலகில் மொழிபெயர்ப்பின் தேவை முன்பை விட அதிகரித்துள்ளது. இணையதளங்கள், மொபைல் செயலிகள், சமூக ஊடகங்கள், மின்னணு புத்தகங்கள், ஆன்லைன் கல்வி, திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள், மென்பொருள், சர்வதேச வணிகம் போன்ற துறைகளில் மொழிபெயர்ப்பு பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவும் மொழிபெயர்ப்பும். இன்றைய காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், மற்றும் இயந்திர மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பங்கள் மொழிபெயர்ப்பு துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இயந்திர மொழிபெயர்ப்பு மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய பணிகளை எளிதாக்குகிறது. ஆனால் மனித மொழிபெயர்ப்பாளரின் பங்கு மிகவும் முக்கியமானது. காரணம், மொழியில் நகைச்சுவை, பண்பாட்டு குறிப்புகள், சொல் விளையாட்டு, உணர்ச்சி, சூழல், மறைபொருள், இலக்கிய நயம் போன்றவற்றை எப்போதும் துல்லியமாக புரிந்து கொள்வது இயந்திரங்களுக்கு சவாலாக இருக்கலாம். எனவே எதிர்காலத்தில் மனித நிபுணத்துவம் பிளஸ் AI, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், தொழில்நுட்பம் இணைந்து செயல்படும் அணுகுமுறை முக்கியத்துவம் பெறும். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாளை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பொதுவாக என்ன செய்கின்றன தெரியுமா? கருத்தரங்குகள், மொழிபெயர்ப்பு பயிலரங்குகள், சொற்பொழிவுகள், கட்டுரை போட்டிகள், மொழிபெயர்ப்பு போட்டிகள், புத்தக வெளியீடுகள், இலக்கிய விவாதங்கள், மொழிபெயர்ப்பாளர் சந்திப்புகள், விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துகின்றன. மொழிகள் மக்களை பிரிக்கலாம், ஆனால் மொழிபெயர்ப்பு அந்த இடைவெளியை இணைக்கிறது எனலாம். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் என்பது மொழிபெயர்ப்பாளர்களை கௌரவிக்கும் ஒரு நாள் மட்டுமல்ல, உலகின் மொழிப்பன்மை தன்மையையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் சர்வதேச புரிந்துணர்வையும் கொண்டாடும் ஒரு சிறந்த நாளாகும். மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகின் பல பகுதிகளில் உருவாகும் அறிவு, இலக்கியம் மற்றும் சிந்தனைகள் ஒன்றுக்கொன்று சென்று அடைவது மிகவும் கடினமானதாக இருக்கும். எனவே மொழிபெயர்ப்பு மொழிகளை இணைக்கும் பாலம், மனிதர்களை இணைக்கும் சக்தி என்றே கூறலாம்.
1: இதுவரை சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30. இனிய காலை வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. மதுரை தண்டலில் திரை இசைகள் வரம் வர இருக்கிறது. அதில் முதல் பாடலாய் கேட்கலாம் ஈரம் திரைப்படத்திலிருந்து தமன் இசையில் ரஞ்சித் குரலில் பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 8:43. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது கட்டப்பாவை காணோம் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் மற்றும் அலிசா தாமஸ் குரல்களில் சந்தோஷ் தயாநிதி இசையில். பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள், என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 8:47 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை திண்டல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற நேர்களே, அந்த வரிசையில் அடுத்த பாடலாக வருகிறது. முகமூடி திரைப்படத்திலிருந்து அலாப் ராஜு குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம்.
1: என்னடா பொண்ணுவ, அவ்வளவு நான் பார்த்ததே இல்லடா, எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கு.

ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து தமன் இசையில் சிலம்பரசன் மற்றும் ரோஷினி குரல்களில் பாடல் கேட்டோம். மதுரை தொண்டல் நிகழ்ச்சியின் நிறைவு பெறும் பாடலாக வருகிறது நேரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஹரிச்சரன் குரலில்.

0: நிறைவு பெற்றது மதுரை சென்றல். தொடர்ந்து அரங்கிசை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீவாணி எல்லா அவர்களின் வீண இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரங்கநாதம் அனிஷம், நாட்டராகம் ஆதிதாளம், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கீர்த்தனை.

நேரம் 9:34. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீவாணி எல்லா அவர்களின் வீணை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் அடுத்து கிரிப்பை என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சஹானா ராகம் ஆதி தாளம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில என்ன பாடல்கள் வளம் வர இருக்குன்னா, தேசிய விருது வாங்கின சில பாடல்களை தான் கேட்க போறோம் நேயர்களே. போன வாரம் கூட 72வது தேசிய விருதுகள் விழா நடந்து முடிச்சு இல்லையா? நிகழ்ச்சியில முதல் பாடலா வருது 2023 வெளிவந்த வாதி திரைப்படத்துல இருந்து. ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இந்த படத்துக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருது வாங்கியிருக்காங்க 71வது தேசிய விருது வழங்கும் விழாவில். பாடல் கேட்கலாம் ஸ்வேதா மேனன் குரல்களில் வாதி திரைப்படத்திலிருந்து.

0: கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 10:06. தேசிய விருது வாங்கின சில பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம்னா, 2022 வெளிவந்த இரவின் நிழல் திரைப்படத்திலிருந்து மாயவா தூயவாங்கிற பாடலுக்கு ஸ்ரேயா கோஷல் அவர்களுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது கிடைச்சது. 70வது தேசிய விருது வழங்கும் விழாவில் பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இரவின் நிழல் திரைப்படத்திலிருந்து.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி பாட்டி?
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் 10:13. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தேசிய விருது வாங்கின சில பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் 2019 வெளிவந்த விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து சிறந்த இசையமைப்பாளர் விருது டி இமான் அவர்களுக்கு 67வது தேசிய விருது வழங்கும் விழாவில் இந்த பாடலுக்காக கிடைச்சது. இதே பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியர் விருதும் தாமரை அவர்களுக்கு கிடைச்சது. பாடல் கேட்கலாம், சித் ஸ்ரீராம் குரல்களில்.

0: என்னடாமா எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கே

0: உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் 10:20. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தேசிய விருது வாங்கின சில பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 2016 வெளிவந்த தர்மதுரை திரைப்படத்திலிருந்து எந்த பக்கம் அப்படிங்கிற பாடலுக்கு 64வது தேசிய விருது, சிறந்த பாடலாசிரியர் விருது வைரமுத்து அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. பாடல் கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா இசையில், ராகுல் நம்பியார் மற்றும் சின்மய குரல்களில்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், முடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 10:27. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தேசிய விருது வாங்கின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வரிசையில் 2017 வெளிவந்த காற்று வெளியீடே திரைப்படத்திலிருந்து வான் வருவான் அப்படிங்கிற பாடலுக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருது ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும், சிறந்த பின்னணி பாடகி விருது ஷாஷா திருப்பதி அவர்களுக்கும் 65வது தேசிய விருது வழங்கும் விழாவில் விருது கிடைச்சது. நேயர்களே, பாடல் கேட்கலாம். ஏஆர் ரஹ்மான் இசையில், ஷாஷா திருப்பதி குரலில், வைரமுத்து வரிகளில், காற்று வெளியீடே திரைப்படத்திலிருந்து.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒன்னு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ணு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

சைவம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு தான் சிறந்த பின்னணி பாடகி விருது உத்தாரா உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் சிறந்த பாடலாசிரியர் விருது நாம் முத்துக்குமார் அவர்களுக்கும் 62வது தேசிய விருது வழங்கும் விழாவில் விருது கிடைச்சிது. அடுத்ததா எந்த பாடல் தேசிய விருது வாங்கியிருக்கேன்னு கேட்கலாமா? 2013 ஆண்டு வெளிவந்த தங்க மீன்கள் திரைப்படத்திற்கு

நான்காவது தேசிய விருது, சிறந்த தமிழ் திரைப்படத்திற்காகவும் சிறந்த பாடலாசிரியர் விருது நா முத்துக்குமார் அவர்களுக்கும் கிடைத்தது. பாடல் கேட்கலாம், யுவன் சங்கர் ராஜா இசையில் தங்குமீன்கள் திரைப்படத்திலிருந்து.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

10:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தேசிய விருது வழங்கின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. அந்த வகையில் அடுத்த பாடலாக வருது. 2010 வெளிவந்த தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதும் சிறந்த பாடலாசிரியருக்கான விருது கள்ளிக்காட்டில் பாடலுக்காக வைரமுத்து அவர்களுக்கு 58வது தேசிய விருது வழங்கும் விழாவில் வழங்கப்பட்டது. பாடல் கேட்கலாம், என்.ஆர். ரகுநந்தன் இசையில் தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திலிருந்து.

10:51. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 269 கிலோஹெர்ட்ஸ். தேசிய விருது வாங்கின சில பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 2022 வெளிவந்த கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து வெள்ளை பூக்கள் பாடலுக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது வைரமுத்து அவர்களுக்கும், சிறந்த இசையமைப்பாளர் விருது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுக்கும் 50வது தேசிய விருது வழங்கப்பட்டது. பாடல் கேட்கலாம், ஏ.ஆர். ரஹ்மான் இசை மற்றும் குரலில்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது. 2002 வெளிவந்த அழகி திரைப்படத்திலிருந்து பாட்டு சொல்லி பாடலுக்கு சாதனா சர்க்கம் அவர்களுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது 49வது தேசிய விருது வழங்கும் விழாவில் வழங்கப்பட்டது. பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையில், பழனி பாரதி வரிகளில், அழகி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தொண்டர்கள் கேட்கலாம். நேர்களே, மதுரை தொண்டல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஸ்வேதா மேகன் குரலில் பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:12. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை திண்டல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. திரையிசை பாடலின் வரிசையில் அடுத்ததாக கேட்க இருக்கும் பாடல் மேகா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் அனிதா குரல்களில் பாடல்.

தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் சுஜாதா மோகன் குரலில் பாடல் கேட்டோம். நேரம் 11:23. மதுரத்தண்டலில் திரைசை பாடலில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற நேயர்களே, அந்த வரிசையில் அடுத்த பாடலாக 5 ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

ரெக்க திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடல் கேட்டோம். நேரம் 11:33. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரத்தண்டலில் திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. அந்த வரிசையில் அடுத்த பாடலாக வருகிறது. எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து சி சத்யா இசையில் மதுஸ்ரீ குரலில் பாடல்.

ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஆண்ட்ரியா குரலில் பாடல் கேட்டோம். நேரம் 11:45. மதுரத்துடல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் சித்ரா குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை

12 மணி. இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசைமேடை, டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு. 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். ஒன்று 50 மெல்லிசை, பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். பத்துக்கு எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம், சிறுதானிய பாதையில் சுயதொழில் பயணம், இதில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர் எம் பாண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் செம்பருத்தி பூவின் நன்மைகள் பற்றிய தகவல்கள். நிறைவாக உங்களுக்காக அழகின் அழகே, இதில் தலைமுடி பராமரிப்பு குறித்த குறிப்பு வழங்குபவர் அழகு கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தஞ்சல். 2:40 விளையாட்டு அரங்கம். நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது.

0: ஒளிபரப்பில் மாலை 5:27 குறளமுதம் 401, 5:30 மதுரை தென்றல், மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள், ஸ்நேகிதிய திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் மல்லிகை சாகுபடி குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை திருப்பரங்குன்றம் புளியங்குளம் விவசாயி எம் வீரனன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா. இதில் அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி தகவல் வழங்குகிறார் மாணவி கே ஸ்ருதி. தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பு திறமை பற்றி சொல்கிறார் மாணவி பி அருணா அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சல். இதில் சுகுணா வரதாச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம், உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. Finance Minister Nirmala Sitharaman has urged Qatari businesses to actively explore trade and investment partnerships with India.

0: இதுவரை டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: நிறைவு பெற்றது இசைமேடை நிகழ்ச்சி. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று இரவு 9:30 அரங்கிசை, இதில் சுகுணா வரதாச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்களின் மிருதங்கம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணாம், சித்திகா தானிபற்றி மற்றும் பிரித்திகா

0: தீப் அடங்கிய அணி சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஷாகில் ஜாதவ் மற்றும் சித்திகா தானி பார்த்தி அடங்கிய அணி தென்கொரியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு டிராப் குழு பிரிவில் நீரு தண்டா செனாய் இணை தங்கப்பதக்கம் வென்றது. குத்துச்சண்டை மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். வில்வித்தை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டியின் மகளிர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இடம்பெற்றால் ஜனநாயகத்தின் நடைமுறைகளை அது பாதிக்கும் என்று கவலை தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். இறந்தவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது எந்த விதத்தில் தவறானது என அவர் கேள்வி எழுப்பினார். வாக்காளர் பட்டியலில் தகுதி பெயர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தோஹாவில் கத்தார் நாட்டு வணிகர் சங்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடு கடந்த நிதியாண்டில் 9450 டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கத்தார் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் அகமது பின் முகமதுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உற்பத்தியாளர் சங்க கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் திறன் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அமெரிக்க உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் சிறு குறு நிறுவனங்களுடன் இணைந்து அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட்டால் இருநாட்டு பொருளாதாரமும் மேம்படும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றிற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் யூடியூப் தள உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இளம் படைப்பாளிகள் துணிச்சலுடனும் பொறுப்புடனும் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் யூடியூப் 18,000 கோடி ரூபாய் பங்களித்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் 960,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 100 கோடி மக்களை கொண்ட நமது நாட்டில் 100 கோடி கதைகளும் கருத்துகளும் சிந்தனைகளும் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கு அயராது பாடுபட்டு வருகிறார். மக்களுக்கான சேவை, திறமையான நல்லாட்சி என்ற அடிப்படையில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை காண்பதுடன் சமூக அதிகாரத்தை வலியுறுத்தும் திட்டங்களுக்கு அவர் முன்னுரிமை அளித்து வருகிறார். இன்றைய தொகுப்பில் மும்பையில் அடல் சேது கடல் பாலம் குறித்த கூடுதல் தகவல் இடம்பெறுகிறது.
2: மகாராஷ்டிராவில் மும்பையிலிருந்து

0: நவி மும்பை வரை செல்லும் அட்டல் பாலம் இரு துறைமுகங்களை இணைப்பதுடன் போக்குவரத்து இடையூறின்றி குறுகிய காலத்தில் விரைவாக செல்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. 2016 டிசம்பர் மாதம் இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் மீதான மேம்பாலத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 17,840 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தை பிரதமர் திரு மோடி 2024 ஜனவரி மாதம் திறந்து வைத்தார். மொத்தம் 21.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த 6 வழி சாலை சுமார் 16.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் மீது அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பத்துடன் இந்த கட்டுமானம் அமைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த பாலத்தில் சென்றால் சுமார் 2 மணி நேரம் செல்ல வேண்டிய தூரத்தை 50 நிமிடங்களுக்குள் சென்றடையலாம். மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு செல்வதற்கு அட்டல் சேது பாலம் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக இந்த பாதையில் தினந்தோறும் பயணிக்கும் திரு அனுப் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கும் புனே, கோவா மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்வதற்கு அட்டல் சேது பாலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.
1: பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்த 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் காவல்துறை ஐஜி குர்பிரீத் புல்லார், எல்லைப் பகுதியில் உள்ள தோட்டத்தில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். இவர்களிடமிருந்து AK-47, AK-56 ரக துப்பாக்கிகளும் 10 கிலோ ஹெராயின் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துர்கா பூஜை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த பங்களாதேஷ் அமைச்சர் முகமது ஷமீம், துர்கா பூஜையை அமைதியாகவும் கோலாகலமாகவும் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இந்துக்களின் மிகப்பெரிய பண்டிகையான துர்கா பூஜையை பாதுகாப்பாக நடத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பூஜைகளை சிறப்பாக நடத்த நாடு முழுவதும் உள்ள துர்கா பூஜை குழுக்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு அமைச்சக பிரதிநிதிகளும் பாதுகாப்பு அலுவலர்களும் இந்து, பௌத்த மதம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. குவஹாத்தியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெலிசை பாடல்கள் கேட்போம். முதலில் நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை இயற்றி டி ஆர் பாபா இசையில் பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 1:39.

0: கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
4: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
5: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
4: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
5: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
4: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
6: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
5: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
4: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
5: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
6: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
9: முகோபாத்யாய். At the Asian Games in Japan today, Neeru Danda and Kinan Chennai produced a remarkable turnaround under pressure to clinch the gold medal in the trap mixed team event, completing a memorable double for Neeru. Qatar meanwhile bagged silver with a score of 32, while China 23 took bronze and Iran finished fourth. This is Neeru's second gold at the ongoing games, having clinched the women's trap individual gold. Overall, this is her third medal in the Aichi Nagoya, as she was part of the trap women's team silver. Overall, this is India's third gold in shooting. India currently eighth in the medals tally with 10 gold, 21 silver and 28 bronze medals for a total of 59. Finance Minister Nirmala Sitharaman has urged Qatari businesses to actively explore trade and investment partnerships with India and further strengthen bilateral economic ties. Addressing a business roundtable of the

0: National Association of Manufacturers in the United States, the Commerce Minister highlighted India's expanding industrial base and skilled workforce. Mr. Goyal also invited American manufacturers to explore opportunities to deepen their presence in India, partner with Indian small and medium enterprises, and co-invest in advanced manufacturing. In a social media post, Mr. Goyal said such cooperation would help build resilient supply chains and create value for both the Indian and US economies. Government has notified a new corporate average fuel economy CAFE norms for passenger vehicles. They will replace the existing CAFE norms with effect from 1st of April 2027 and remain applicable up to 31st of March 2032. These new fuel efficiency rules will apply to new passenger vehicles manufactured and imported for sale in India. The new framework provides greater regulatory clarity and stable policy framework for the automobile industry. It also facilitates technological innovation and support the continued evolution of India's passenger vehicle sector towards greater energy efficiency and lower fuel consumption. According to the Ministry of Power, the new CAFE framework will drive progressive improvements in fuel economy through year-on-year tightening of targets across all 5 years. The fuel consumption benchmark is tightened from 3.9 liters per 100 kilometers in 2027-28 to 3.32 liters per 100 kilometers in 2031-32, representing an improvement of around over 16% over the period. Top LET terrorist has been killed in a joint operation by Army, Police and CRPF in the Yusmark area of Budgam district during the intervening night. The slain terrorist has been identified as Pakistan-based Lashkar-e-Taiba LET operative Mohammed Asif, alias Hashim Musa. A Srinagar-based Army spokesman said the operation was launched by the Army, Jammu and Kashmir Police and CRPF on the basis of specific intelligence inputs. Senior BJP leader and Union Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has said that a clean and updated electoral roll is the soul of democracy. Talking to reporters in New Delhi today, Mr. Chauhan said that the integrity of the electoral process could be compromised if incorrect or ineligible names are included in the voters' list.
1: A clean voter list is the soul of democracy. If incorrect names are added to the voter list, democracy itself will suffer. What problem do you have if the name of someone who is no longer alive is removed from the voter list? If there is duplication with a person's name and if someone is not a citizen of the country, why should their name be included in the voter list? For a pure and sacred democracy, the voter list must be kept clean and accurate. Voter list should be
0: clean. And that is the end of this news bulletin.
2: நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 1:10.
3: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான வாழ்க்கையில சாப்பிடுறதுக்கு கூட நமக்கு நேரம் குறைஞ்சிட்டே இருக்கு. உடனடியா கிடைக்கணும், சீக்கிரமா தயாராகணும், இப்படித்தான் நம்ம உணவு பழக்கம் மாறிடுச்சு. ஆனா நம் முன்னோர்கள் சாப்பிட்ட பாரம்பரிய உணவுகளை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஏத்த எத்தனையோ அருமையான உணவுகள் இருந்திருக்கு. அந்த உணவுகள் எல்லாமே வெறும் சாப்பாடு அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையோட அவங்க பழக்க வழக்கங்களோட சேர்ந்ததா தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட பாரம்பரிய உணவுப் பொருட்களை இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற வகையில் உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வரும் எம் பாண்டீஸ்வரி அவர்களை தான் இன்னைக்கு நாம சந்திக்க போறோம்.
4: வ
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்கம்மா.
4: என் பேர் பாண்டீஸ்வரி. நான் மதுரை ஒத்தக்கடையில இருக்கேன். சிறுதானிய உணவு முறையில வந்து இப்போதைக்கு ஒரு தொழிலா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி தான் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து நான் சின்ன வயசுல எப்படி சாப்பிட்டேனோ அந்த முறை மாறாமல் அதே டேஸ்டோட தான் இன்னைக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை ஒரு 2 இயர்ஸா வந்து

0: பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இது போக நிறைய வாண்டடும் இருக்கு. இதுக்கு நிறைய பேர் இப்ப வந்து பாரம்பரிய முறைக்கு மாறுறாங்க. ஏன்னா எல்லாருமே ஹெல்த்ல வந்து கவனம் செலுத்துறாங்க. இன்னைக்கு எல்லாருமே ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கோம் சம்பாதிக்கிறதுல. ஆனா ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது இப்ப இருக்கிற தலைமுறைகளும் வந்து அதை வந்து இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால சிறுதானிய உணவுகள் வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உடம்புடைய ஸ்ட்ரென்த்தும் சரி, அந்த ஒரு பலமும் சரி அப்படியே இருக்கு. அடுத்த தலைமுறைக்கும் நம்ம பாரம்பரிய உணவு முறை வந்து மாறாமல் அப்படியே எடுத்து செல்லணுங்கிறது என்னுடைய ஆசை.
1: அதாவது ரொம்ப ஒரு அருமையான ஒரு தொடக்கத்தை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அடுத்த தலைமுறை அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. கண்டிப்பா வந்து எங்களோட முயற்சிக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த தொழில் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா, இதை நீங்க எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நீங்க எப்படி ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு?
0: நான் வந்து இதை வந்து 2 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஏன் எனக்கு தோணுச்சுன்னா, நான் சாப்பிட்ட முறையும் ஒண்ணு, இன்ன வரைக்கும் அந்த ஸ்ட்ராங்னஸ் என்கிட்ட இருக்கு. ரெண்டாவது, என் பொண்ணுங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்களுடைய ஹெல்த்ல வந்து நான் ரொம்ப வந்து அக்கறை எடுத்துக்கிருவேன். அவங்களுக்கு அடிக்கடி நான் வந்து வீட்டுல வந்து சிறுதானிய உணவு முறையில் தான் கொடுப்பேன். களி இந்த மாதிரி தான் நிறைய அவங்களுக்கு வந்து கொடுப்பேன். அப்பல எல்லாருமே வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, எப்படி பண்றீங்க எல்லாருமே கேட்பாங்க. அப்பல அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், செஞ்சும் கொடுத்துருக்கேன். அதனால அதையே ஒரு தொழிலா எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது வந்த ஐடியா தான் அந்த தொழிலுக்குள்ள நான் வந்தேன்.
1: சரி, இப்ப நீங்க வந்து என்னென்ன பொருட்கள் வந்து நீங்க தயார் பண்றீங்க?
0: என்னுடைய மெயின் இது வந்து களி மிக்ஸ் தான். அதுல ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா சுக்கு களி தான். அது வந்து ஏன் நான் இதுல இவ்வளவு கான்பிடென்டா இருக்கேன் அப்படின்னா, அந்த சுக்குடைய தன்மை வந்து எல்லாத்துக்குமே தெரியணும். அது பெண்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பாடு இருக்கு. ஏன்னா 1980s எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து அதிகமா சாப்பிட்டுருப்பாங்க. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் தெரியப்படுத்தணும். ரெண்டாவது, சுக்குனாலே எல்லாருமே பயப்படுறாங்க, ஒரு காட்டம் இருக்குமோ அப்படின்னு. ஆனா நம்ம பக்குவமா செஞ்சோம்னா அது காட்டமே கிடையாது. அதை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு நன்மை தானே தவிர, அதாவது மருந்தா எடுத்துக்கலாம், உணவா எடுத்துக்கிற வேண்டாம்.
1: அதாவது மருந்தையுமே வந்து நல்லா டேஸ்டா, சுக்கு வந்து நல்லா டேஸ்டா களி மாதிரி செஞ்சு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, சுக்கு களி மட்டும் தான் நீங்க பண்றீங்களா?
0: இல்ல, உளுந்தங்களி மாவு, வெந்தயக்களி மாவு, கம்பு மாவு, கேப்ப மாவு எல்லாமே ஹெல்த் மிக்ஸ், இட்லி பொடி எல்லாமே ரெடி பண்றேன். இந்த உளுந்த மாவுலயுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பாரம்பரிய முறையில தான் சேர்த்திருக்கேன். அரிசி உளுந்துதான். இப்ப வந்து நிறைய பேர் அதுல நிறைய வந்து மிக்ஸ் பண்றாங்க. ஆனா பாரம்பரிய முறை என்னன்னா, அரிசியும் உளுந்து எண்ணெய் கருப்பட்டி உளுந்தங்களி எடுக்கிறதுனால நம்மளுடைய எலும்புக்கு வந்து அவ்வளவு பலம் இருக்கு. அதனால அது வாரத்துல குழந்தைங்களுக்கு ஒரு 2 தடவையோ 3 தடவையோ கொடுக்கலாம்.
1: ஆமா, இப்ப வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து பருவம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம உளுந்தங்களி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அடிக்கடி வந்து அந்த 30 நாளைக்குள்ள நிறைய எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து உளுந்து சேர்ப்பாங்க இல்லையா. உளுந்தம் களியாவோ இல்ல உளுந்து உருண்டை, அந்த மாவு கருப்பட்டி நல்லெண்ணெய் போட்டு உருண்டையாவும் பிடிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து எலும்புக்கு பலம் கொடுக்கறதுக்காக தான்.
0: ஆனா அந்த உளுந்தும் என்ன கருப்பட்டி இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த வலுவை கொடுக்கும். அதனாலதான் பிள்ளைங்களுக்கு வந்து வாரத்துல 1-3 தடவையாவது களிகளை வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா உடம்புல வந்து கவனம் செலுத்துறதே கிடையாது. ஆனாலும் மத்ததுல கவனம் செலுத்துறதை விட ஒரு அரை மணி நேரம் நம்ம உடம்புக்குன்னு அதை செஞ்சு சாப்பிடறதுனால நம்ம உடம்பு வந்து என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கும்.
1: அதாவது வேலையே பார்த்துக்கிட்டு இருக்காம ஆரோக்கியமா சாப்பிட்டா நல்ல வேலை பார்க்க,
0: நல்ல வேலை
1: சொல்றீங்க. சரி, இப்போ நீங்க இந்த களி சொன்னீங்க இல்லையா, இந்த களி வந்து குழந்தைங்களுக்கு எந்த வயசுல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம்?
0: 1 இயருக்கு அப்புறம் கொடுக்கலாம்.
1: 1 வயசுல இருந்தே
0: கண்டிப்பாக.
1: நீங்க சொல்ற அந்த ஹெல்த் மிக்ஸ்
0: ஒரு 9 மந்த்க்கு அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு.
1: அதாவது ஆரம்பத்திலேயே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வீட்டுல செய்யறத கொடுத்து பழகுங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, இப்போ நீங்க வந்து களி மிக்ஸ்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ உங்ககிட்ட ஒரு மிக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம வீட்டுல எப்படி பண்றது? ஒரு மிக்ஸ் வாங்கி எப்படி அதை தயார் பண்றது?
0: அதாவது எதுக்கு மிக்ஸ் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அளவுகள் வந்து ஒரு சிலர் கூட குறைய சேர்த்துருவோம், டேஸ்ட் பிடிக்காம போயிடும். அந்த ஒரு இதுக்கு தான் அரிசி எவ்வளவு சேர்க்கணும், நம்ம உளுந்து எவ்வளவு சேர்க்கணுங்கிற அந்த பதத்துலதான் மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்பயும் போல நீங்க வீட்டுல என்ன முறைப்படி செய்வீங்களோ அதே தான். இந்த மிக்ஸை வாங்கி நம்ம இட்லி மாவு பதத்துல கரைச்சிட்டு நம்ம எப்பயும் போல களி கிண்டிக்கலாம். எதுக்கு மிக்ஸ் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த அளவுடைய குவாண்டிட்டி மாறாமலும் டேஸ்ட் மாறாமலும் இருக்கிறதுக்கு தான் இந்த மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம்.
1: இப்போ அந்த மிக்ஸ் வாங்கி நம்ம தண்ணியில கரைச்சுக்கணும்னு சொன்னீங்க, அந்த கரைச்சு கொஞ்ச நேரம் இதை ஊற வைக்கணும்.

0: இல்ல அப்படியே கரைச்ச உடனே
1: இல்ல நம்ம ஊற வைக்கணும்ல அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா வெந்தய களி இருக்கு அப்படின்னா நம்ம ஊற வச்சு அதை காய வச்சுதான் நம்ம அதை மாவு அரைச்சு கொடுக்கறோம். அதனால ஊற வைக்கணும் கிடையாது, நம்ம அப்படியே கரைச்சு உடனே கிண்டிக்கிறலாம். ஆனா அதுக்கு தேவையான அளவு கருப்பட்டியும் எண்ணெயும் நீங்க தான் அளவு வந்து சேர்த்துக்கிறோம்.
0: ஏன்னா ஒரு சிலருக்கு அதிகமான இனிப்பு தேவைனும், ஒரு சிலருக்கு கம்மியா இனிப்பு இருந்தா போதும்
1: அப்படின்னா. ஏன்னா அவங்க உங்க இனிப்பு சுவைக்கு ஏத்த மாதிரி அந்த இனிப்பை மட்டும் அளவா சேர்த்துக்கிறலாம். மற்றபடி நம்மளுக்கு அந்த அரிசியோடைய குவாலிட்டியும் உளுந்தோடைய குவாலிட்டியும் அந்த வறுத்து சேர்க்கிற அந்த தன்மையும் மாறாம பாரம்பரிய முறையில தான் இருக்கும்.
0: ரொம்ப அருமையா இருந்தது. சரி, இப்ப இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து பால்ல கலந்து குடிக்காதா?
1: ஆமா, பால்
0: நேரத்துல
1: குழந்தைங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வெறு வயிற்றுல கொடுக்க கூடாது. பெரியவங்கன்னா நம்ம ஒரு 8 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளைங்க அவங்களுக்குன்னா வந்து நம்ம பால்ல வந்து காலையில கொடுக்கலாம். சின்ன ஒரு 2 வயசு வரைக்குமே நம்ம மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு ஒரு 11 மணி ஒரு 3 மணி அந்த டைம் தான் அவங்களுக்கு பெஸ்ட். இந்த டைத்துல கொடுத்தா நல்லது. ஒரு 4 வயசு 5 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காலையில ஹெல்த் ட்ரிங்க்ஸாவே நம்ம கொடுக்கலாம்.
0: எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம வீட்டளவுல செய்யும் போது அது ஒண்ணு தெரியாது. இப்ப நம்ம வெளியில கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு கான்பிடன்ட் இல்லாம நம்ம வெளியே கொண்டு வர மாட்டோம். அப்ப இது வந்து எப்படி வந்து யார்கிட்ட இருந்து நீங்க பழகிக்கிட்டீங்க?
1: நான் கான்பிடண்டா சொல்றேன், நான் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ரென்த்தா ஒரு மாத்திரை அதிகமா நாடாம இருக்கேன் நான். ஏன்னா அந்த களியோடைய வலுவும் நான் சாப்பிட்ட கம்மங்கூழும் கேப்ப கூழும் தான் இன்னைக்கு வந்து காலையில. அப்பையில எல்லாம் வந்து டிஃபன் கிடையாது, அப்பையில மோஸ்ட்லி வந்து ஒன் டைம்ஸ் தான் சாப்பாடு ஆக்குவாங்க. மத்த களி கூழ் எப்பயுமே இருக்கும், களி கூட சூடா தான் சாப்பிடுவோம், கூழ் வந்து எப்பயுமே இருக்கும் நார்மலா வீட்டுல தயிர் மாடு எல்லாம் இருக்கிறதுனால. அதனுடைய ஸ்ட்ரென்த் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த வயசுலயும் ஓடுறேன், இந்த வயசுலயும் தொழில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை எடுத்துக்கிட்டாதான் உடம்புல வந்து அதிகமா மாத்திரை சேர்த்துக்கிற தேவை இல்லை.
0: சரி, இப்போ ஒரு பெண்ணா இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து ஒரு தொழில் தொடங்கிருக்கீங்க இல்லையா, இந்த அனுபவம் எப்படி இருக்கு?
1: என்னையே நான் உணர்ற மாதிரி இருக்கு, எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு, நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு இருக்கு, நான் ஒரு பெண்ணுங்கிறதுல பெருமையா இருக்கு.
0: அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற நிறைய பாண்டீஸ்வரியை வந்து நீங்க பாக்குறீங்க இல்லையா. சரி, இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன ஒரு ஸ்டெப், அதாவது எப்படி வந்து நீங்க இந்த தொழிலை ஆரம்பிச்சீங்க?
1: அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சாப்பிட்ட முறைதான், எங்க பாட்டி செஞ்சு கொடுத்த முறையை நான் பார்த்ததுதான், எங்க அம்மா அதையே தான் ஃபாலோ பண்ணாங்க. அந்த கைப்பக்குவம் தான் நானும் செஞ்சு என் பிள்ளைங்களுக்கும் கொடுத்தேன், என் பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ்ல மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாருமே டேஸ்ட் ஓகேன்னு சொன்னாங்க. ட்ரைனிங் வந்து என்னுடைய பாரம்பரியமா பாட்டி அம்மாட்ட இருந்து வந்தது தான். ஸ்பெஷலா வந்து நான் ட்ரைனிங் எடுக்கல, இந்த முறைய குவாண்டிட்டி எல்லாமே வந்து வீட்டுல பாட்டி என்ன இது சேர்ப்பாங்களோ அந்த அளவு எல்லாமே பார்த்திருக்கேன், அம்மாவட்டையும் பார்த்திருக்கேன். அந்த முறை தான் நான் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுனால அதே முறையை தான் நான் இப்ப அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு வரேன்.
0: அதாவது பாரம்பரியமா பாட்டி பண்றதை பார்த்து வளர்ந்து அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க, வேற வெளியில எந்த விதமான ட்ரைனிங்கும் எடுக்கல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரி, ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டை வெளியில கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் நீங்க எடுத்துருக்கீங்க?
1: முயற்சியோட நான் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துருக்கேன். அந்த செஞ்சதுல வந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இது நல்லா இருக்கு, எப்படி பண்ணீங்க, இவ்வளவு டேஸ்டா சாப்பிட முடியுமா அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேர் குவஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்பையிலதான் எனக்கு தோணுதுதான் என்னன்னா, இதை ஒரு பிசினஸா நிறைய பேர்த்துக்கு அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும். அதே மாதிரி என்னுடைய ப்ராடக்டை வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் நான் வச்சிருக்கேன். அப்பையில எல்லாருமே கேட்பாங்க, உங்க ப்ராடக்ட் எப்படி மற்ற ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா? என்னுடைய யூனிக்னஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கேன், என்னுடைய ப்ராடக்ட்ல என்ன யூனிக்னஸ் இருக்கு, என்ன முறை மாறாம அதுல இருக்கு, இதை சாப்பிட்டாங்கன்னா அடுத்த முறை கேட்பாங்க, அந்த மாதிரிதான் இதுவரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு.
0: சரி, இப்ப நீங்க செஞ்சு கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, இது வந்து பிசினஸ் ட்ரிக்கா? அதாவது உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு வந்து டேஸ்ட் மூலமா நீங்க பரப்புறீங்க.
1: ஆமா,
0: ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு முறைய நம்ம அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொண்டு போகணும் இல்லையா. சோ இந்த மாதிரியான ட்ரிக் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
1: எடுத்தோடனே நம்ம ப்ராடக்டை எல்லாரும் வாங்கிடணும்னு நினைக்க கூடாது, எல்லாத்துக்குமே தெரியாது நான் இந்த ப்ராடக்ட் தான் பண்றேங்கிறது. எல்லாத்துக்கும் எப்படி தெரியும், நம்ம சொல்லாமல எப்படி தெரியாது? அதை தெரியப்படுத்தினா ஃபர்ஸ்ட் பக்கத்துல கொடுக்கணும், அதுக்கடுத்து கடைகளில் கொடுக்கணும், தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுக்கறப்ப அவங்க சொல்லுவாங்க ஒப்பீனியன், இதுல இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம். அப்பயிலே தோணும் நம்மளுக்கு. ஒரு சிலருக்கு வந்து இந்த அளவு கூடி இருக்கு, இது கொஞ்சம் எனக்கு அதிகமா இருக்கு, அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நம்ம பெரிய பிராண்டா கொண்டு போறது பதிலா இந்த ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம தொழிலுக்கு நல்லா இருக்கும்.
0: அதாவது எடுத்தோன்னே எல்லாத்திலயுமே நல்ல பேர் எடுத்துட முடியாது. அவங்க

0: கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நம்ம மாத்தணும்னு சொல்லிருக்கீங்க. அப்படி ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்ல முடியுமா, இந்த இந்த சொன்னாங்க நான் இதை நான் கரெக்ட் பண்ணிருக்கேன்.
1: எனக்கு மோஸ்ட்லி வந்த இது பாத்தீங்கன்னா இனிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வந்து நம்ம களின்னு சொல்றதை விட அல்வான்னு சொல்லி கொடுத்தோம்னா சாப்பிட்டுருவாங்க. நான் மோஸ்ட்லி வந்து சுக்கு களினாலே எல்லாருமே சுக்கு களியா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்திருக்கு, வாங்கி சாப்பிடாம போனவங்களும் இருக்காங்க. ஆனா இல்ல அல்வா தான் வாங்க அப்படின்னு சொன்னா உடனே வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஒரு சிலருக்கு இனிப்பு பிடிக்காது, கம்மியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் என்ன, அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா நான் மிக்ஸ் கொடுக்குறேன், நீங்க இனிப்பு உங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுதான் என்னுடைய கான்செப்ட், இதை நான் ஃபாலோ பண்றேன்.
0: அல்வான்னு சொன்னா சாப்பிடுறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த வார்த்தைகளை மாத்தவே.
1: ஆமா, சிலது வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு மாதிரி மாத்தி தான் ஆகணும். ஆனா நம்ம சாப்பிடுற முறையை வந்து மாத்த வேண்டாம், அதே பாரம்பரிய முறையில தான் நம்ம கொடுக்கணும். அப்படின்னாதான் நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கும்.
0: சரி, இப்போ விற்பனைக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க?
1: நான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துட்டுமே டைரக்டா தான் கான்டாக்ட் வைக்கிறேன். டைரக்டா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஓனர்ட்ட நானே தான் போய் அப்ரோச் பண்றேன். நான் வந்து சேல்ஸுக்குன்னு பர்சன் போட்டு அவங்கள பேச விட்டு சேல்ஸ் பண்ணல, டைரக்டா ஓனர்ட்ட நானே பேசி நானே என்னுடைய ப்ராடக்ட் அவங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட வந்து டிஸ்பிளே வைக்கிறேன்.
0: சரி, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா சேல்ஸுக்கு வந்து நான் பர்சன் நான் யாரையுமே போடல, டைரக்டா நானா தான் போறேன். இப்ப செய்யறதுக்கு இவ்வளவு பொருள் வந்து நீங்க ஒரே ஆளே தயார் பண்ண முடியாது இல்லையா, அப்ப அதுக்கு எத்தனை பேர் நீங்க வேலைக்கு ஆள் போட்டிருக்கீங்க?
1: இப்போதைக்கு எனக்கு வந்து ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாருமே சப்போர்ட்டு, ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனாலும் எதுக்கு நான் ஃபுல்லா இறங்குறேன்னா மற்றவங்களை நம்பி எந்த அளவுக்கு போய் கான்டாக்ட் பண்றாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. நேரடியா நான் கான்டாக்ட் பண்ணேன்னா ஓனரோட ரிலேஷன்ஷிப் கடைசி வர இருக்கும், நம்ம பொருளுடைய தன்மையும் அவங்களுக்கு புரியும். ரெண்டாவது வரவங்ககிட்ட அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கஸ்டமருக்கும், நம்ம ப்ராடக்ட் முன்னாடி டிஸ்பிளே ஆகும். இதுதான் என்னுடைய அப்ரோச்.
0: அதாவது இதுல நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஃபேமிலியோட தான் நாங்க பண்றோம், உங்க ஹஸ்பண்ட் உங்க குழந்தைங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னீங்க. இதுலதான் வந்து நீங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொண்டு போயிட்டீங்க இந்த ப்ராடக்ட். இந்த தொழிலை பத்தியும் இந்த பொருட்களை பத்தியும் இதோட டேஸ்ட் இதோட நன்மைகள் பத்தியும் நீங்க கொண்டு போயிட்டீங்க இல்லையா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இப்போ இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க, உங்க தொழில இன்னுமே நீங்க பெருசாக்கணும் அப்படின்னா என்னென்ன முயற்சிகள் எடுக்கலான் இருக்கீங்க?
1: எனக்கு இன்னைக்கு இருக்கிற 100 ஃபேமிலியா, ஒரு 1000 ஃபேமிலியா ஒரு 6 மந்த்ல, அதுக்கடுத்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா, உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஹெல்த்தா தான் சாப்பிடணும், ஹெல்த்தா இருக்கணும். மோஸ்ட்லி வந்து நம்ம கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மதிப்புங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு, அதுக்காண்டியே வந்து நம்ம ஹெல்த்தா சாப்பிடணும், அதுக்கேத்த மாதிரி நம்ம உழைக்கலாம்.
0: இதுல இன்னொரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன், இதுல வந்து நீங்க கம்பு மாவும் ராகி மாவும் நீங்க தயார் பண்றதா சொன்னீங்க. இந்த கம்பு மாவு ராகி மாவுன்னா கம்பை வாங்கி அப்படியே அரைச்சு பேக் பண்ணி வைக்கிறீங்களா?
1: அப்படி கிடையாது. இப்ப வீட்டுல நார்மலா நான் வந்து மிக்ஸே வாங்கல கம்பு வைக்கிறேன்னா நைட்டு ஊற வைப்பேன், 8 மணி நேரம் ஊற வச்சு லைட்டா முளைக்கட்டி தான் நான் பிள்ளைங்களுக்கு சேர்ப்பேன். அதே முறையில தான் நான் மாவும் மிக்ஸ் பண்றேன், அப்படியே வாங்கி அரைச்சு கொடுக்கறதுல ஒரு பயனும் கிடையாது, அதுக்கு பேரு வந்து பாரம்பரிய முறையும் கிடையாது. வீட்டுல என் குழந்தைக்கு வந்து எப்படி நைட்டு ஊற வச்சு அதை முளைக்கட்டி மாவாக்கி கொடுக்கறேனோ அதே தான் தொழிலுக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன், அந்த முறையில தான் நான் பின்பற்றேன்.
0: நீங்க வந்து எல்லாமே முளைக்கட்டி தான் நீங்க அரைக்கிறீங்க, ஹெல்த் மிக்ஸ்க்கும் அதே மாதிரி தான் பண்றீங்களா?
1: ஆமா, ஹெல்த் மிக்ஸ்க்கும் நான் ராகியும் கம்பும் வந்து நான் முளைக்கட்டி தான் இது பண்றேன், மற்றதெல்லாம் நம்ம லேசா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம்.
0: இப்போ முளைக்கட்டி நீங்க வந்து அதை அரைச்ச அந்த மாவை வந்து நீங்க வைக்கும் போது அதுல இருக்க பயன் வந்து இன்னுமே வந்து அதிகமாகுது இல்லையா? இது வந்து நீங்க செய்யறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாவும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது இதுவரைக்குமே உங்களோட தொழில் பத்தி ரொம்ப அருமையா, நான் இந்த தொழில நான் எப்படி முன்னேறி வந்தேன், என்னோட ப்ராடக்ட வந்து நான் எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பொருட்களை வந்து மக்கள் கிட்ட போய் என்ன மாதிரியான விதத்துல நான் வந்து சேர்த்துட்டு இருக்கேன், என்னுடைய உணவுப் பொருளை நான் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: மிக்க நன்றி.
2: இதுவரை சிறுதானிய பாதையில் சிறுதொழில் பயணம், இதில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர் எம் பாண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் செப்டம்பர் 30 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 30 தேதியான இன்று சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது மொழி வல்லுநர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்களின் பணியை போற்றுகிறது. மொழிபெயர்ப்பு எவ்வாறு நாடுகளை ஒன்றிணைக்கிறது, உரையாடலை எளிதாக்குகிறது மற்றும் உலக அமைதியை பேண உதவுகிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இந்தியாவில் பொது அல்லது தேசிய விடுமுறை நாள் அல்ல என்றாலும் நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்கள், மொழியியல் அமைப்புகள் மற்றும் மொழிபெயர்ப்பு சங்கங்களால் இது பரவலாக அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் செம்பருத்தி பூவின் நன்மைகள் பற்றி ஒரு சில துளிகள். செம்பருத்தி வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய அழகான மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்த தாவரம். அடுக்கடுக்கான இதழ்கள், நடுவில் நீண்டு நிற்கும் மகரந்த தண்டு, பார்க்கும் போதே இயற்கை வரைந்த ஓவியம் போலிருக்கும் இந்த செம்பருத்தி வெறும் அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படும் தாவரம் அல்ல. நம் பாரம்பரியமான வாழ்க்கை முறையிலும் இதற்கென்று ஒரு தனி இடம் உண்டு. அதுவும் செம்பருத்தி பூ சிவப்பு நிறத்தில் மட்டுமல்ல, வெள்ளை, மஞ்சள், இளம் சிவப்பு, ஆரஞ்சு போன்ற பல நிறங்களையும் இருக்குமாம். அது மட்டுமல்ல, உலகின் பல பகுதிகளில் இந்த செம்பருத்தி பூவை வச்சு மூலிகை தேநீரும் தயாரிக்கிறாங்களாம். இந்த தேநீர் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் புளிப்பு சுவையாக தெரியறதுனால இதில் தேன் அல்லது இனிப்பு சேர்த்து குடிப்பாங்களாம். பொதுவாக நமக்கு செம்பருத்தி பூ அப்படின்னு சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வருவது தலைமுடி தான். இந்த செம்பருத்தியோட இலை, பூ இது எல்லாமே பாரம்பரியமா நம் தலைமுடி பராமரிப்பிற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதுலயும் செம்பருத்தி இலையை அரைச்சு தலைமுடியில தேய்க்கிறதும், அதோட பூவை நம் தலைமுடிக்கு பயன்படுத்துற எண்ணெயில போட்டு பயன்படுத்துறதும் இன்றும் ஒரு சில வீடுகள்ல இருக்கதான் செய்யுது. அது மட்டும் இல்லை, செம்பருத்தியில் ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்மங்கள் இருக்கிறதுனால இது உடலின் ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கேள்விப்படும் போது வாசலில் அழகு

அழகாக பூக்கும் செம்பருத்தி நம் பாரம்பரியத்தின் அழகையும் ஆரோக்கியத்தையும் இணைக்கும் ஒரு இயற்கை பொக்கிஷம்னே சொல்லலாம். இயற்கையான பூக்களை பார்த்து ரசிக்கும் நாம் அதன் அற்புதங்களை தெரிந்து கொண்ட பின் அடுத்த முறை இந்த செம்பருத்தி பூவை பார்க்கும் பார்வை சற்று வித்தியாசமாக மாறும் அல்லவா?

0: ஒன்றிய நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அழகின் அழகே, இதில் தலைமுடி பராமரிப்பு குறித்த குறிப்பு வழங்குபவர் அழகு கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: இப்போ வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்க எடுத்துக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் வந்து ஹேர் ஃபால் ஆகுறது. அந்த ஹேர் ஃபால் வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ஹேரை எப்படி நல்லா ஷைனிங்காக சில்கியாக ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணலான்றதுக்குரிய ஒரு சின்ன டிப்ஸு தான். இதுக்கு வந்து என்ன தேவை

அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும், அதோட கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லு, எக்கோட ஒயிட்டு அதை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹேரில் ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல் ஹேர் வரைக்குமே நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே நல்லா விட்டுருங்க. அதுக்கப்புறமா வார்ம் வாட்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் ஒரு டவல் கட்டிட்டு அந்த ஹாட் வாட்டர் நல்லா பிழிஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுருங்க. கவர் பண்ணி விட்டதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பூஸ் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஹெவியான ஷாம்பூஸ் இல்லாமல் மைல்டு ஷாம்பூஸ் போட்டு வாஷ் பண்ணி வந்தோம் அப்படின்னா பார்லர் போனால் உங்களுக்கு ஹேர் ஸ்பா பண்ணால் என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ரிசல்ட் வந்து இதில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும்.

இப்போ பெண்களுக்கு வந்து அடுத்த ஒரு பிரச்சனை என்ன முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தோம்னா டேண்ட்ரஃப். அந்த டேண்ட்ரஃப் வந்து எதனால வருது எதுக்கு வருதுன்றதே தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தலையில் எப்போவுமே எண்ணெய் வச்சாதான் தலை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயில் வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி ஆயில் வச்சுட்டு வெளியே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டஸ்ட்டு வந்து டக்குன்னு வந்து அந்த ஆயில் ஏரில் வந்து நின்றுரும். அப்போ அதை வந்து நம்ம ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பான முறையில் டேண்ட்ரஃப் கொண்டு வந்துடும். இந்த டேண்ட்ரஃபை நம்ம சரி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகிடும். ஹேர் ஃபாலும் நம்ம சரி ஓகே சரியாயிடும் நினச்சி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வந்துடும், டேண்ட்ரஃப் வந்துடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா சோரியாசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கொண்டு வந்து விட்டுரும். அதனால் இந்த டேண்ட்ரஃப் போகிறதுக்கு நான் ஒரு டிப்பு சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். வெந்தயத்தையும் பச்சை பயிரையும் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நல்லா மிக்சியில் அந்த ஊற வச்ச தண்ணியோடய சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் அவர் நல்லா தலையில் ஸ்கேல்ப்ல இருந்து ஹேர் ஃபுல் ஹேருமே நல்லா அப்ளை பண்ணி ஒரு லைட் மசாஜ் ஒரு 2 or 3 minutes லைட் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் நம்ம பிளைன் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 3 times மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாகவே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலை வாய்ப்பின் இன்றியமையா ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகளுக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஒரே நாளில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை தட்டிச் சென்றுள்ளது. துப்பாக்கி சுடுதல் டிராப் கலப்பு பிரிவில் நீரு தண்டாவும் கைனன் செனாயும் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தனர். தனிநபர் பிரிவில் ஏற்கனவே நீரு தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்வித்தை குழு பிரிவுகளில் இந்திய ஆடவர் அணியினரும் மகளிர் அணியினரும் சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். அதேபோல் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 28 வெண்கலம் என மொத்தம் 59 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வீரர் வீராங்கனைகளின் ஒருங்கிணைந்த பணி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர்கள் பாராட்டியுள்ளனர்.

0: பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலை வாய்ப்பின் இன்றியமைய ஆதாரமாகவும் சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய சுற்றுலா மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலகளாவிய நிச்சயமற்ற தேக்க நிலையிலும் புவி அரசியல் தேக்க நிலையிலும் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருவதாக கூறினார். வலுவான சுற்றுலா மேலாண்மையின் அவசியத்தை எடுத்துரைத்த அமைச்சர், உலக அளவிலான சுற்றுலா நிலைப்பாட்டில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்த தரமான சுற்றுலா அனுபவங்கள் மிக முக்கியம் என்று சுட்டிக்காட்டினார். சுற்றுலா துறை சார்ந்தவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மிக அவசியம் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வாகனங்களுக்கான சராசரி எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகள் தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த புதிய நெறிமுறைகள் 2032 மார்ச் இறுதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உற்பத்தி செய்யப்படும் மற்றும் விற்பனைக்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இந்த நடைமுறைகள் பொருந்தும் என்று அரசு கூறியுள்ளது. இந்த புதிய நடைமுறைகளால் மோட்டார் வாகன தொழிற்சாலைக்கு நிலையான கொள்கை வரையறைகள் நிர்ணயிக்க வகை செய்யப்படுவதோடு ஒழுங்குமுறை மாற்றங்களுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. புதுமையான தொழில்நுட்பங்கள், எரிபொருள் மேலாண்மை, குறைந்த எரிபொருள் பயன்பாடு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நேர்மையான புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலே ஜனநாயகத்தின் உயிர் நாடியாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகுதியற்றவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றால் அது தேர்தல் நடைமுறைகளின் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்று கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதும் தகுதியுடைய குடிமக்களின் பெயர்கள் மட்டுமே இடம்பெறுவதும் மிகவும் அவசியம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்க கத்தார் நாட்டு வர்த்தகர்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். டோஹாவில் கத்தார் நாட்டு தொழில் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது நம் நாட்டின் வருவான பொருளாதார வளர்ச்சியை அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக கத்தார் வெளியுறவு அமைச்சர் அகமது பின்னுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட அமைச்சர், நம் நாட்டின் கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, மருந்தியல் துறை, கல்வி, சுகாதாரம், ஸ்டார்ட் அப் பிரிவுகளில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். கத்தார் மற்றும் குடா நாடுகளுடனான வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது, கடல்சார் ஒத்துழைப்பு, ஹார்மோஸ் நீர் இணையில் வர்த்தகம் தொடர்பாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நீர்வள சீர்திருத்தங்கள் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட முறையான நீர் சீர்திருத்தங்களால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீர்வளம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது. தடுப்பணைகள், கால்வாய் இணைப்புகள், நிலத்தடி நீர் மேம்பாட்டு பணிகள், புனரமைக்கப்பட்ட நீர்நிலைகளால் நீர் பற்றாக்குறை என்ற நிலை மாறி பாதுகாப்பான நீர் முறை உருவாகியுள்ளது. இந்நடவடிக்கைகளால் வறட்சியின் பிடியிலிருந்து மீண்ட லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு அவர்கள் ஆளுமை பெற்றுள்ளனர். தேசத்தின் நீடித்த நீர்வள மேலாண்மைக்கும் வேளாண் செழிப்பிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் நீர் சீர்திருத்த பணிகளே காரணம் என்பது மிகையாகாது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மாணவ மாணவிகள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கரின் வளர்ச்சியில் பெற்றோரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார். மாணாக்கரின் நற்பண்பு என்பது பெற்றோர் ஆசிரியர் நண்பர்களின் வழிகாட்டுதல்களால் உருவாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்களிடம் தபால் வாக்குகளை பெறும் பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றன. தாராபுரத்தில் 1201 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.
2: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களிடமிருந்து தபால் வாக்குகளை பெறும் பணி நடைபெற்றது. இதில் தபால் வாக்களிக்க தகுதி பெற்ற 1236 பேரில் 1201 பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 22 முதல் தேர்தல் அலுவலர்கள் அடங்கிய குழுக்கள் தகுதியான வாக்காளர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று தபால் வாக்குகளை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர்.

0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து சபரீஷ்.
1: தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை தமிழக அரசு உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 2028 ஆகஸ்ட் மாதத்திற்குள் 2 சிறப்பு தேர்வுகள் உட்பட 5 முறை ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் என்பதால் இதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2வது சீசன் தொடங்க உள்ளது. நாளை மறுநாள் முதல் மலர் கண்காட்சிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகையில் நடப்பாண்டிற்கான 2வது சீசன் தற்பொழுது தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இன்காமேரி கோல்டு, காஸ்மஸ், ஃபேன்சி, பெட்டூனியா, ஜினியா, ஸ்வீட் லிலியம், அஜிரேட்டம், கலண்டுலா, சப்னேரியா போன்ற 55 வகைகளை 10,000 மலர் தொட்டிகள் அடுக்கப்பட்டு வருகிறது. மலர் தொட்டிகள் அடுக்கும் பணி 2 நாட்களில் நிறைவடையும் நிலையில் வெள்ளிக்கிழமை முதல் மலர் கண்காட்சிக்கான சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் 80,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மரபுசாரா எரிசக்தி அடிப்படையிலான மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் செயல்பாட்டிற்கு வரவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் தொழில் திறன் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 32,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் என்றார்.
3: நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மாணவர்கள் மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஸ்கில் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும். ஐடிஐஸ், பாலிடெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், நிறைய மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் மொத்தம் ஈகோ சிஸ்டமுக்கு நிறைய ஸ்கில்டு ஜாப்ஸ் தேவைப்படும். இங்கே இருக்கிற மாணவர் மாணவிகளுக்கு இது வழியா ஜாப்ஸ் கிடைக்கிறது, நம்ம நிறைய ஸ்கில்லிங் பண்றதுக்கு தேவை இருக்கு.
1: தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான நவராத்திரி கண்காட்சி சென்னையில் நாளை தொடங்குகிறது. வரும் 15 தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 70 மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுவினரின் தயாரிப்புகள், பாரம்பரிய கைவினை பொருட்கள் இடம்பெறுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு 50% மானியம் வழங்கப்பட உள்ளதால் அடுத்த மாதம் 10 தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை கடத்த முயன்ற சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. குவஹாட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி தொடங்க உள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலை வாய்ப்புகளின் இன்றியமைய ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இன்னி கேட்க இருப்பது மதுர தண்டல். மதுர தண்டல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருது சிவப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசீலா குரல்களில் பாடல்.

0: குட்டி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானே குரலில் பாடல் கேட்டோம். மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானே குரல்களில் பாடல்.
1: சங்கங்கள் பாடாத கவிதை

0: அங்கத்தில் யார் தந்தது.
1: உழித்த இந்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தின்றல். தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: திரை கானம் கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷவாணி.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் நீளம் தாண்டுதல் விளையாட்டு வீரர் இ அரவிந்த் அவர்கள். வணக்கம் அரவிந்த்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க, உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க எப்படி அத்லெட்டிக்ஸ் சூஸ் பண்ணீங்க? இதுல நீங்க லாங் ஜம்ப்ன்ற இவெண்ட்டை சூஸ் பண்றதுக்கான உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி அமைஞ்சிருந்தது? இந்த விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணுங்களேன்.
3: வணக்கம், என்னோட பேர் அரவிந்த். நான் சைல்டுஹுட்டில் வளர்ந்ததுலாம் ஆல்மோஸ்ட் ஒரு கிராமம் மாதிரி, ஆக்சுவலாக குன்றத்தூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வரும். அங்கே நான் ஒரு 10 வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். அங்கே இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆக்சுவலாக நார்மலாகவே நேச்சுரலாகவே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஒன்ஸு நான் நார்மலாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த ஊருக்குள்ளேயே விளையாண்டுட்டுருக்கப்போ எல்லா கேம்ஸ் விளையாடுவோம். ஆக்சுவலாக ஒரு கேம்ஸ் ரெண்டு கேம்ஸ் இல்லை, எல்லா கேம்ஸ் விளையாடுவேன். அப்போ வந்து பார்த்தினா எங்கள் அப்பா வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஓகே இவனுக்கு நேச்சுரலாகவே ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அப்போ வந்து அப்பா வந்து எங்கிட்ட கேட்டாப்பில் உனக்கு எதாவது ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணி எதாவது அச்சீவ் பண்ணுற மாதிரி எதாவது இருக்கியா, அதை கரியராக எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் சரி ஆமாம்ப்பா, எனக்கும் வந்து பார்த்தினா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை சேர்த்து விடுங்கன்றப்ப தான் நான் கரெக்டாக 7th படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த அத்லெட்டிக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சுக்கிட்ட சேர்த்து விட்டாங்க. அவர் கோச் ஃபஸ்ட்டு கோச் வந்து நாகராஜ் கோச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டப்போ அங்கேருந்து நான் என்னோடய அத்லெட்டிக் கரியரை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு நேஷ்னல் மெடல் பண்ணுறதுக்கு, நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே ஒரு 5-6 இயர்ஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் மற்றவங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 3-4 இயர்ஸ்லேயே நார்மலாக, ஒரு சில பேர் நேச்சுரலாகவே டேலண்ட் இருக்கும், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 3-4 இயர்ஸ்லேயே நல்லா மெடல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் நான் ஒரு ஸ்டேட் காம்படிஷன் கூட மெடல் பண்ண முடியாது அந்த நிலமையில தான் இருந்தேன். பட் என்னென்னா எனக்கு அந்த கேம்ஸ் பிடிச்சிருக்கு, அதில் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு விடாமுயற்சி கான்ஃபிடென்ட் பில்டு பண்ணி பண்ணிகிட்டே இருந்தேன்.

0: அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் பரவாயில்ல, நம்ம என்ன தான் இருந்தாலும் அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணி, அதுக்கப்புறமேட்டு தான் 2018 தான் ஃபர்ஸ்ட் நேஷனல் சவுத் ஜோன் மெடல் பண்ணேன். அப்புறமேட்டு அதே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 கேலோ இண்டியா கேம்ஸ், அப்புறம் 2019 அதே ஜூனியர் நேஷனல்ஸ், மறுபடியும் கேலோ இண்டியா யூத் கேம்ஸ், அப்புறம் U23 பிரான்ஸ் மெடல், இது மாதிரி வந்து நேஷனல்ஸ் மட்டுமே அந்த ஒரு குறிப்பிட்ட 3 to 4 இயர்ஸ் நல்லாவே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு ட்ரிபிள் ஜம்பில் நல்லா பண்ணிட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக நேஷனல் மெடல்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு எனக்கு வந்து ஒரு ஜம்ப் ஈவெண்ட் அப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு, நீ பெயின் ஆயிடுச்சு. அந்த நீ பெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேனின்னு எடுத்து பார்க்குறப்ப 50% டயர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் ட்ரிபிள் ஜம்ப் கண்டினியூ பண்ணுறதுக்கே ஒரு
1: 1.5 இயர் சொன்னீங்கல்ல
0: பட்டலா டெண்டன், அது வந்து 50% டயர் ஆயிடுச்சு. அதனால நீங்கள் ஸ்போர்ட்ஸ் நார்மலாக ரெகுலராக கண்டினியூ பண்ணுறதுனா ஒன்று சர்ஜரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா நார்மலாக ரிகாப் மூலயமா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் சாலிடாக எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் என்ன யோசனை பண்ணால் சரி ஓகே டைம் வேறு இல்லை, நம்ம சீனியர் வந்துட்டோம், மறுபடியும் ஒரு 1.5 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம அதுலேயே கொஞ்சம் ஈவெண்ட்டை சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் ஜம்ப்க்கு வந்தேன். ஏன்னா லாங் ஜம்ப் வரப்போ நான் லெக்கே மாற்றினேன், ட்ரிபிள் ஜம்ப் வரப்ப டேக் ஆஃப்லுக்கு ரைட்டு, லாங் ஜம்ப் வரப்போ லெஃப்ட் லெக்கில் மாற்றி அப்புறமேட்டு தான் லாங் ஜம்ப் அப்படி செட் பண்ணேன். ஏன்னா நான் ட்ரிபிள் ஜம்பராக இருக்கப்போ நேச்சுரலாகவே எனக்கு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் அதிகமாகிடுச்சு, அதனால் அதை வச்சு அப்படி இதில் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் லாங் ஜம்ப் எடுத்து ஒரு 1.5 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் நேஷனல் சீனியர் இன்டர் ஸ்டேட் நேஷனல்ஸ் வந்து லாஸ்ட்டாக மெடல் பண்ணியிருக்கேன். அந்த மெடலில் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது கவர்மெண்ட் வந்து ஐடிஐயில் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கேட்டகரி 3 கொடுத்துருந்தாங்க வேலை, இப்போ இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்துக்கிட்ட கொடுத்துருந்தாங்க வேலை. இப்போ நாமளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம கவர்மெண்ட் அப்போலேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுறாங்க, குறிப்பாக இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி நம்ம ஸ்போர்ட்ஸை நல்லா கேர் எடுத்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் லைஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கோசரம் மட்டுமே இருப்பாங்க என்ன உட்பட. ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறமேட்டு வந்து மார்னிங் ஒரு செக்ஷன் ட்ரைனிங் இருக்கும், அப்போது ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கும், அப்புறம் ஈவினிங் ஒரு செக்ஷன் ஆல்மோஸ்ட் 1 டேயில் 5 to 6 இயர்ஸ் ட்ரைனிங் மட்டுமே இருக்கும்.
1: ரொம்ப சின்ன வயசில் வந்து உங்களோட ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அச்சீவராக வரதுக்கு பலரோட வழிகாட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டிருந்திருக்கும். அந்த விதத்தில் உங்களுடைய கோச்சஸ் எப்படி அமைஞ்சாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உங்களோட வளர்ச்சியில் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: அதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நாகராஜ் கோச்சுக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் 8 இயர்ஸ் ஃபுல்லாக அவர்கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த கொரோனா டைம் வர்றப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால நான் கம்பல்சரி ஏதாவது ஒரு கேம்பில் இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தனால நான் வந்து ஒரு தனியார் கேம்ப் போக வேண்டியதாக இருந்துச்சு, அங்கேயே ட்ரைனிங் பண்ணுற மாதிரி ஒரு 1.5 இயர்ஸ் அங்கேயே இருந்தேன். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இவங்க இங்கே ஸ்டேடியத்தில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ வந்து இருந்த கஷ்டத்தினால அங்கே நாகராஜ் கோச் ட்ரைனிங் கொடுக்கறது நிறுத்திட்டார், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா SGT நம்ம கிரவுண்டில் வந்து ட்ரைனிங் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா SGTயில் மெயின் கோச்சாக போட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபாரின் கோச் பெட்ரோஸ்னு சொல்லிட்டு ஃபாரின் கோச்சு, அவர் தான் ஹெட்டு. அவர் SGTயில் போட்டதுக்கப்புறமேட்டு அவர் ஜம்பர்ஸ் கோசமே வந்தார், அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்த உடனேவே லாங் ஜம்ப் நல்லாவே கொஞ்சம் நல்லா செட் பண்ணார். அப்போ அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்திருந்தப்போ ஒரு 10 மந்த்ஸ்லேயே அப்போ அதுக்கு முன்னாடி லாங் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தேன், லைக் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தப்போ 10 மந்த்ஸ்லேயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சனால அந்த சீனியர் நேஷனல்ஸ் வந்து பிரான்ச் பண்ணியிருந்தேன். அது மூலியமாக தான் எனக்கு இப்போ இந்த SGTயில் ஜாபு, அதுக்கப்புறம் கேஷ் ரிவார்டெலாம் கூட கொடுத்துருந்தாங்க அந்த மெடல் பண்ணதுக்கு. அதனால் நம்ம கோச்சஸுமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நான் இது வரைக்கும் பார்த்த கோச்சஸில் வந்து பார்த்தோன்னா நாகராஜ் கோச், அதுக்கப்புறமேட்டு இப்போ பெட்ரோஸ் கோச்சுக்கிட்ட இருக்கேன். அங்கே ப்ரைவேட் கேம்பில் இருந்தப்போ தனியார் கேம்பில் இருக்கப்போ அங்கே வந்து ஆண்டனின்னு ஒரு ஃபாரின் கோச்சுக்கிட்ட இருந்தேன். எல்லாருமே கோச்சஸ் வைஸுமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்னை மேக்ஸிமம் புஷ் பண்ணணும் தான் பார்த்துருக்காங்க.
1: இப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது குறிப்பாக ஒன்று சொன்னீங்க, நீங்கள் முதல்ல வந்து ஒரு கிராமத்தில் இருந்தீங்க, இந்த விளையாட்டு ஆர்வத்தினால வந்து நீங்கள் இடம்பெயர்ந்து அதை நோக்கி வந்ததாக சொல்கிறீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கிராமத்தில் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து உங்களை மாதிரி நேச்சுரல் டேலண்ட் இருக்குது, ஆனால் அதை வெளிக்கொண்டு வரதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், உங்கள் பேரண்ட் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணாங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை கேட்குற மற்ற பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் தர விரும்புகிறீங்க?
0: ஆக்சுவலாக பேரண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PT டீச்சர்ஸ் அங்கே ஸ்கூலில் டீச்சர்ஸ் முத கொண்டு எல்லாருமே அவங்க ஸ்டூடெண்ட்டை சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய அத்லெட்டுன்னு சொல்லுவோம், வேர்ல்டு வைஸாகவே பெரிய பெரிய அத்லெட் உசேன் போல்ட் ஆகட்டும் இல்லை ரொனால்டோ ஆகட்டும், உசேன் போல்ட்டுக்கு வந்து அவங்க PT சார் வந்து கைட் பண்ணனால வந்தாப்புல. அப்புறம் ரொனால்டோக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஸ்டோரி, அவங்க அப்பா அம்மா என்னதான் இருந்தாலுமே அவனுக்கு அதில் பிடிச்சிருக்கு, அவன் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுனால தான் இன்றைக்கி இன்ன வரைக்கும் எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி ரொனால்டோ உசேன் போல்ட் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கூல்

0: வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் ஆகட்டும் இதுவும் ஆகட்டும் அவனை என்கரேஜ் பண்ணலாம் டிஸ்என்கரேஜ் பண்ணாமல் இருக்கும். லைக் நான் ஸ்கூல் படித்தப்ப எனக்கு வந்து டிஸ்கரேஜ் வந்துச்சு ஆக்சுவலாக, பட் என்னோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இல்லை இல்லை உனக்கு முடியும் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தாங்க. ஆனால் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. பட் ஒரு சில இடத்துல ஸ்கூல்ஸில் ஏதோ ஒரு சில இடத்துல சப்போர்ட் கிடைக்கிது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன சொல்லுவாங்க என்னோட பிடி சார் அன்னைக்கு கைட் பண்ணால் தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நேஷனல் மெடல் அடித்தவங்க ஹை ஜம்பர்ஸ் அவங்கெல்லாம் ஒரு சில பேர் எனக்கு தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நேச்சுரலாக ஹைட்டாக இருக்கவங்க அது மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் விளையாண்டுட்டு இருக்கப்போ இல்லை நீ கொஞ்சம் ஹைட்டாக இருக்க நீ பேஸ்கெட் பாலில் போ வாலிபாலில் போ ஹை ஜம்ப்ஸில் போ ஏன்னா உனக்கு நேச்சுரலாகவே ஹைட்டுன்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறனால நீ அதை யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு அதுக்கு ஒர்க் எஃபர்ட் போட்டனா நீ அதில் ஷைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து இம்ப்ரூவ் பண்ண ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் நம்ம சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் வந்து என்னோட வீட்டில் சின்ன வயசுலேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் அது மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. லைக் நம்ம சின்ன வயசில் ஏதாவது ஒரு பையன் விளையாட்டு எனக்கு வந்து விளையாட்டில் ஆர்வமாக இருக்குது இந்த விளையாட்டில் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா எடுத்த உடனே அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ இருக்க உலகன்றது ரொம்ப பெருசு, எல்லாத்துலேயும் கரியர் இருக்குது நம்மளுக்கு, ஸ்போர்ட்ஸில் இருக்குது எஜுகேஷனில் இருக்குது எல்லாத்துலேயும் கரியர் இருக்குது. அப்படி இருக்கப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க பிடிச்சிருந்து கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கரியர் இருக்கிற வரைக்குமே சரி அதில் ஃபுல் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஃபுல் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கப்போ நம்ம ஃபுல் ஃபோக்கஸோட ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கப்போ கண்டிப்பாக அது அச்சீவ்மெண்ட்டும் வரும் அதுலேருந்து நம்ம ஷேன் ஆகும். ஸ்போர்ட்ஸ் கரியர்ன்றது எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா இதில் இப்போ இன்னும் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்குது ஸ்போர்ட்ஸுக்கு தரமாக இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறமேட்டு நேஷனல்ஸ் ஸ்டேட் மெடல் பண்ணனா அதுக்கு வந்து கேஷ் ரிவார்ட்ஸு அது மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லா எல்லா கேம்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லாவே போயிட்டுருக்காங்க. முன்னே இருந்ததோட இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அது ஸ்டேட் கவர்மெண்ட் குறிப்பாக சொல்லணும்னா முன்னே இருந்ததோட இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் 1% தான் நினைக்கிறேன், இப்போ 3% போட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னும் கேஷ் ரிவார்ட்ஸ்லாம் அமௌண்ட் அதிகமாகிருக்காங்க. அப்புறம் வேறு வேறு கேம்ஸில் ஸ்பான்சர்ஷிப் இருக்குது அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஈவன் பிடி டீச்சர்ஸ் ஆகிற டீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஏதாவது ஒரு பையன் உங்களுக்கு தெரியுது நேச்சுரலாக அவனுக்கு டேலண்ட் இருக்குது இல்லை உங்ககிட்டே வந்து சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் பார்க்கணும். மேக்ஸிமம் அவங்களுக்கு அது எந்த இதுக்கு அகாடமியில் இல்லை எந்த கிளப்பில் சேர்த்து விட்டுனா அவன் அந்த கரியரை எடுத்துகிட்டு போக முடியுமோ அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி அவனை அந்த இதுக்கேற்ற மாதிரி புஷ் பண்ணி விடணும். ஏன்னா ஸ்டார்டிங் இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் இல்லாமல் நம்ம என்ன தான் நினச்சாலுமே நம்ம வர முடியாது. ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தங்களா சப்போர்ட் இருக்கணும், வீட்டில் இருக்கணும் இல்லை இது மாதிரி டீச்சர்ஸ் பிடி டீச்சர்ஸ் அவங்க பார்த்து கைட் பண்ணி இது மாதிரி அனுப்புனா தான். ஆனால் வந்து கிராமத்தில் இருக்கவங்களையும் நேச்சுரலாக நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது, வேறு வேறு ஈவெண்ட்டில் வேறு வேறு கேம்ஸ்லேயும் நேச்சுரலாக டேலண்ட் இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம நாட்டுக்கோசரம் மட்டும் இல்லாமல் அவங்க பசங்களுக்கோசரம் பார்க்கணும். இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பெருமையாக சொல்லிட்டு இருப்பா ஏதாவது நேஷனலுக்கு மெடல் பண்ணுறப்ப இது பண்ணுறப்ப நான் தான் அவனை சேர்த்து விட்டேன் நான் தான் அவன் என்கிட்ட கேட்டப்ப நான் தான் அவனை சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பெருமை சொல்லணும். அது மாதிரி உங்களுக்கும் ஒரு சான்ஸ் வரும், நீங்கள் பிடி டீச்சராக இருக்கலாம் இல்லை உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டப்போ அவங்க ஒரு லெவல் ரீச் பண்ணுறப்ப அதை உங்களை எப்பயுமே சொல்லி காமிப்பான். அப்போ வந்து உங்களுக்கே ஒரு பெருமையாக இருக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம பையன் நம்ம அன்றைக்கி ஒழுங்கான கைட்லைன்ஸில் காட்டி விட்டோம் அதனால் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக இருக்கும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்ததான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லும்பொழுது இன்னொன்று வந்து கிராமத்திலிருந்து நீங்கள் நகரத்தை நோக்கி இந்த வாய்ப்புகளுக்காக வந்திருக்கதா சொன்னீங்க.
0: ஆமாம் ஆமாம்.
1: இன்னைக்கு அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு 10 வருட காலத்துக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு இந்த நிலைமை எப்படி மாறுபட்டுருக்கு, கிராமங்களில் இதற்கான வாய்ப்புகள் பெருகியிருக்கா இல்லை இன்னும் இது பெருகிறதுக்கு ஒரு சமூகமாக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கணும் இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: அதான் ஓவராலாக ஒரு சில இடத்துல இப்போ வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓவராலாக அது எல்லா இடத்துலையும் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சுன்னா இன்னும் கூட நம்ம கிராமப்புறங்களில் இருக்க அத்லெட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நல்லா ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு ஒலிம்பிக் லெவலுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு மெடல் பண்ணுற லெவலுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணுன்னா அவங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராமப்புறங்களில் இது ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு வந்தேன், இங்கே வந்து அப்புறம் ட்ரைனிங் பண்ணேன். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வர மாதிரி இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் நல்லா மாறிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் போக போக நம்ம எல்லாருமே நல்லா மெடல் பண்ணலாம் எல்லா கேம்ஸ்லையும்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி வில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். தருமபுரி மாவட்டம் ஒக்கினேக்கல், பெரியப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் பிஞ்சூர், பாளையப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போட் கிளப் 6 சென்டிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர் AWS ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். சேலம் மாவட்டம் ஏற்காடு, வேலூர் மாவட்டம் பொன்னையணை, நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், ஊத்தங்கரை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சென்னை, நீலகிரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி வரை இயல்பருக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் தஞ்சாவூர், தருமபுரி, கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.4 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், தருமபுரி, கரூர் பரமத்தியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.1 டிகிரி செல்சியஸ். வானிலை

அறிவிப்பு மழை பற்றியது. இன்று நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்று இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்று இடி மின்னலுடன் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கிய 6ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 3ஆம் தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் காற்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 6ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

மாலை 5:28 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது நிலையத்தின் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமது மாலை ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளின் துவக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம், குரல் எண் 401.
2: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
3: அறிவு நிரம்பிய நூல்களை கற்காமல் கற்றோர் சபையில் பேச முற்படுவது, ஆடும் இடம் வரையாமல் சூதாடும் வட்டுக்காய்களை உருட்டி விளையாடியது போன்றதாகும். குறள் எண் 401, அதிகாரம் கல்லாமை.

0: நூல்களை கற்காமல் கற்றோர் சபையில் பேச முற்படுவது, ஆடும் இடம் வரையாமல் சூதாடும் வட்டுக்காய்களை உருட்டி விளையாடியது போன்றதாகும். குறள் எண் 401 அதிகாரம் கல்லாமை.
1: தொடர்ந்து எமது நிலையத்தின் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.
2: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
3: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
2: வானொலி இசையும் தமிழும் காற்றின் மொழியில் நம் இதயங்களில்.

முப்பது நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸுடன் கேட்கவிருக்கிறோம் தேனிசை திரையிசை பாடல்களின் தொகுப்பாக மதுர தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் முதல் பாடல் பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து.

நேரமலை 6:01, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலை ஒலிபரப்பில் மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள். சிநேகிதியே திரைப்படத்திலிருந்து இன்றைய ஒருபட பாடல்கள் ஒலிபரப்பாகும். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுர தென்றல், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ்குமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். மல்லிகை சாகுபடி குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை திருப்பரங்குன்றம் புளியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 இது நம்ம ஏரியா. அன்னி பேசன்ட் அம்மையார் பற்றி தகவல்கள் வழங்குகிறார் மாணவி கே ஸ்ருதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பு திறமை பற்றி சொல்கிறார் மாணவி பி அருணா அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை. இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பானது இனிதே நிறைவு பெறும். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது சிநேகிதியே தரும் திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்ற

0: செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும் கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும் மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தமிழக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் 8 கொலைச்சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்ற செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே நாளில் 8 கொலைச்சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக, மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. புதிய சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசிய சூழல் காரணமாக புதிய சமையல் எரிவாயு இணைப்பு வழங்க தடை விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அதிக விலையில் தற்காலிகமாக 10 கிலோ எடை கொண்ட 2 சிலிண்டர்களை வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த கட்டண உயர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய

0: மருத்துவ ஆணையம் புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: நாமக்கல் புத்தக திருவிழாவில் குழந்தைகள் தொடர்பான புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அதற்கான ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 18 தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
3: நம்ம ஊர் புத்தக திருவிழா என்கிற இந்த கான்செப்ட்ல வந்து குழந்தைகளை தான் மையப்படுத்துவோம். அந்த வகையில தான் நாங்க வந்து இந்த அக்டோபர் 1-18 வரை மாநகராட்சி திருமண மண்டபத்துல நடத்துறது. தினமும் காலையில 10 மணிக்கு புத்தக கண்காட்சி தொடங்கி 9 மணி வரை இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகள்ல உங்களுக்கு வந்து இங்க புத்தகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பதிப்பகங்களுடைய புத்தகங்களும் இங்கே கிடைக்கிறதுக்கு பல செல்லர்கள் அழைச்சி வந்திருக்கோம். அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் ஆப்பர் காலேஜ்ல இருந்து, பென்குயின்ல இருந்து, ஆக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லா புத்தகங்களும் இந்த இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி ஐஏஎஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருந்தாலும் அவருக்கான புத்தகங்களும் இங்கே கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்க, எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவங்களுக்கான புத்தகங்களும் இங்கே கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் 1 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூரில் கர்ப்பிணிகளுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் பொருட்டு ஆட்சியர் திரு பிரதாப் கோணம் சிட்கோ தொழிற்பேட்டை மற்றும் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

அடுத்ததான் நம்ம கேட்டு ரசிக்க போற பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜி வி பிரகாஷ் இசையில பல ஆர்டிஸ்ட் சேர்ந்து பாடின பாட்டு தான் நான் சிகப்பு மனிதன் படத்துல இருந்து இதை வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள். இவை இரண்டும் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேஷ்.
2: கேலோ இந்தியா விளையாட்டுத் திட்டத்தின் கீழ் பாரத பிரதமர் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா முழுவதும் 1500 கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. தமிழகத்தில் 80 மேற்பட்ட கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் கல்லூரி மற்றும் அரசு பாலிடெக்னிக்கில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பு

0: செய்வதற்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்தும் பாரத பிரதமர் விளக்கம் அளித்ததை பயனுள்ளதாக இருந்தது என்று அங்கிருந்த மாணவ மாணவிகள் தெரிவித்தனர்.
1: பி கஜலட்சுமி, ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்தேன். பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கேலோ இந்தியா அந்த திட்டத்தின் மூலமா நான் வந்து நேஷனல் லெவல் போறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
2: என் பேர் வந்து கோமதி. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமா வந்து இங்க சேர்ந்திருக்கேன். நான் வந்து கபடி பிளேயர். பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கேலோ இந்தியா திட்டத்தின்படி நேஷனல் லெவல் விளையாடணும்னு ஆசைப்படுறேன்.
0: உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தேசத்திற்கான சமரசம், சமரச விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக சமரச தீர்வு திட்டம் என்று விழிப்புணர்வு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மற்றும் பேரணியை ஒருங்கிணைந்த நீதிமன்ற முதன்மை நீதிபதி மணிமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அவர் கூறுகையில், விபத்து வழக்கு, குடும்ப நல வழக்கு, காசோலை மோசடி வழக்கு, நுகர்வோர் வழக்கு, கடன் சார்ந்த வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகளை வழக்காடிகளை நேரடியாக சமரசமாக பேசி தீர்வு காண்பதற்காக இந்த மக்கள் நீதிமன்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை சமரச திட்டத்தின் மூலம் மக்களுக்கு குறைந்த நேரத்தில் மனநிறைவான தீர்வு கிடைப்பதற்கும் இதனை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் முழுவதுமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதற்கான துண்டு பிரச்சுரங்களும்

0: நுகர்வோர் வழக்கு, கடன் சார்ந்த வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகளை வழக்காளிகளை நேரடியாக சமரசமாக பேசி தீர்வு காண்பதற்காக இந்த மக்கள் நீதிமன்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை சமரச திட்டத்தின் மூலம் மக்களுக்கு குறைந்த நேரத்தில் மனநிறைவான தீர்வு கிடைப்பதற்கும் இதனை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் முழுவதுமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதற்கான துண்டு பிரச்சுரங்களும் வழங்கப்படுகின்றன. இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பேரணியில் விழுப்புரம் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் 13 கிளை நீதிமன்றங்களிலும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் வாராக்கடன், குடும்பநல வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நேரடியாக அவர்களிடம் தீர்வு காணப்பட்டு 2839 வழக்குகள் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 141 வழக்குகள் வாராக்கடன் வழக்குகள் உட்பட 2164 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்காக ₹23,44,57,000 தீர்வு தொகையாக வழங்கப்பட்டது. கண்தானம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 41st தேசிய கண்தான இருவார விழா நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலிருந்து கண்தானம் குறித்து பதாகைகளுடன் பேரணியில் சென்றன. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். இதுகுறித்து ஆட்சியர் கூறுகையில், கண்தானம் குறித்த விழிப்புணர்வு கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும், முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 102 கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த ஆண்டு மட்டும் 48 கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளன என்றும், இறப்புக்கு பிறகு 4 மணி நேரத்தில் கண்தானம் செய்தால் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் என்றும், இதனை மக்கள் கருத்தில் கொண்டு அதற்கேற்ப கண்தானம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் படிக்கும் செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் 2nd பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் சட்ட பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரதிதாசன் மற்றும் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் எம் பிரகாஷ் உள்ளிட்ட நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் பட்டம் பெறும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் கடந்த 2023 வரை சட்டக்கல்லூரியில் பட்டம் பெற்றவர்கள் 426 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் சிறந்த விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதற்காக சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காகவும் தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் கோப்பை 2026 விளையாட்டுக்கான போட்டிகள் நடக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் போட்டிகள் துவக்கி வைத்தார். இதில் பேசுகையில், தடகள போட்டிகள், குழு போட்டி என 45 வகையான போட்டிகள் பள்ளி, கல்லூரி, மாணவ மாணவிகள் மற்றும் பொது பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் என ஆகிய 4 பிரிவுகளில் நடைபெறுகின்றன. இதில் திறமையை வெளிப்படுத்துவர்கள் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவ்வாறு மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். எனவே இதனை அனைத்து விளையாட்டு வீரர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ண ஜெயந்தி விழா, கிருஷ்ண பகவான் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் உள்ள கிருஷ்ணாலயங்கள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள், வீதி உலாக்கள், உரியடி விழாக்கள் நடைபெற்றன. விழுப்புரம் மருதூரில் உள்ள வேணுகோபாலசாமி கோவிலில் சிறப்பு தரிசனமும் நடைபெற்றது. உச்சவமூர்த்தி வீதி உலாவும் நடைபெற்றது. இதே போன்று மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிருஷ்ண ஆலயங்களில் உரியடி விழாக்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான மக்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு கிருஷ்ண வேடம் அணிந்து உரியடி விழாவில் கலந்து கொண்டனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்கு உட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2nd ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 186,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 500 GW எட்ட வேண்டும் என்ற இலக்கிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில்

0: அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தில்லியில் 1,789 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன போக்குவரத்து கண்காணிப்பு நிர்வாக திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் ஆம்புலன்ஸ் சேவை போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் நடைபெறுவதற்கும் இது உதவிடும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் அதுகுறித்த விவரங்களையும் எடுத்துரைத்தார். இதற்கிடையே விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதை மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து வருவதை இது எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று நடைபெற்ற கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் சமாஜ்வாதி மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் பங்கேற்காததையும் திரு சிவராஜ் சௌஹான் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் போதையில்லா மாநிலமாக உருவாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று ஜலந்தரில் இது தொடர்பான பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாதம் மற்றும் நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். யுபிஐ பணப்பரிமாற்றம் இல்லாத நாள் கடைபிடிக்கும் முடிவினை கைவிடுவதாக நுகர்பொருள் உற்பத்தி சம்மேளனமும் கைபேசி விற்பனை சங்கமும் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா இயக்கத்திற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்த சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் உறுதியளித்தனர். நாளை மறுநாள் யுபிஐ பணப்பரிவர்த்தனை இல்லாத நாளாக கடைபிடிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இவ்விரு கூட்டமைப்புகளும் கைவிட்டுள்ளன. சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சுயசார்பு இந்தியா இயக்கம்.
1: மோடி அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்தை கடந்த 2020 தொடங்கி வைத்தார். இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் உற்பத்தி துறையின் வளர்ச்சியை உறுதி செய்தது. வேளாண் கட்டமைப்பு நிதியம், உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் போன்ற முன்னெடுப்புகளும் இதற்கு உதவின. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளமாக சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்ளது என்று பிரதமர் சுதந்திர தின உரையில் கூறினார். இந்த இயக்கம் காரணமாக பாதுகாப்பு துறை உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளது என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு ஸ்ரீகாந்த் தேஸ்மூர். பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி என்ற நிலை மாறி தற்போது ஏற்றுமதி

0: செய்யப்பட்டு வருவது அதன் வளர்ச்சியை காட்டுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளுக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் உத்வேகம் அளித்து வருகிறது.
1: தேர்தல் ஆணையத்தின் முழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி இதில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நடைமுறைகளின் செயலாக்கம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் மில்வாயூக்கிவில் அந்நாட்டு உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் உறுதியளித்தார். பெட்ரோலிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த மசோதா குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரும் பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் பெட்ரோலியத்துறைக்கு மின்னஞ்சல் வாயிலாக அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலராக திரு நரேந்திர பூஷன் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிர் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மகளிர் நலனை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தில்லி அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இத்தாலி இடையேயான சுற்றுலாத்துறை கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவின் தாபூக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 9.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 85 ரன் எடுத்துள்ளது. கவுஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. அமீர் ஜாங்கு அதிரடியாக ஆடி 77 பந்துகளில் 114 ரன் குவித்தார். ஷாய் ஹோப் 94 பந்துகளில் 104 ரன்னும் ஜான் கேம்பல் 68 பந்துகளில் 101 ரன்னும் எடுத்தனர். ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் குர்னூர் பிரார் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 176 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்
1: இசையோடு என்றும்
2: நீங்கள். 7:25 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கரும்பில் பூச்சி மேலாண்மைகள் குறித்து காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் சண்முக பிரேமா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: நீர் மேலாண்மை வறட்சி காலகட்டங்கள்ல தான் தார் உறிஞ்சு பூச்சி அதிகமாக வரும். நீர் மேலாண்மை பண்ணும் போது அதோட தாக்கத்தை குறைக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறை வேப்பெண்ணெய். ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணியில கலந்து பகுதி வாரியா மெதுவா ஒவ்வொரு பகுதியா வந்து அடிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து கட்டுப்படுத்தலாம். ட்ரைகோகிராமா கைலோனிஸ் சொன்னோமா, அந்த கைலோனிஸோட அட்டைகளை வாங்கி நம்ம கட்டினா துளைப்பான்

0: எல்லாமே கட்டுப்பட்டுரும். மாவு பூச்சி எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காக்சின் இல்லைன்னு ஒன்று வண்டு இருக்கு. அந்த வண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீல்டில் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கொடுக்குறாங்க, ஜோடி ஜோடியாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து தோட்டத்தில் விட்டுட்டீங்க அப்படின்னா அது அங்கேயே தன்னைத்தானே வந்து மல்டிப்ளை ஆகிக்கோங்க. மல்டிப்ளை ஆகி அங்கே இருக்க மாவு பூச்சி எல்லாம் சாப்பிடும். இந்த ஒட்டுணிகள் இந்த இதெல்லாமே நன்மை செய்யும் பூச்சிகள். இந்த ட்ரைகோகிராமா கார்டும் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில். அதே மாதிரி இந்த காக்சின் இல்லைன்னு கொடுக்குறாங்க, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இந்த மண்வாழ் பூச்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தான் முக்கியமானது. ஒன்னு வந்து வேர்புழு. இன்னொன்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கரையான். இந்த ரெண்டு தான் கரும்பு அதிகமா தாக்கும். இந்த வேர்புழு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு அடி வரையும் மண்ணுல உள்ள போகும், உள்ள போய் அந்த கரும்போட வேற ஃபுல்லா சாப்பிட்டுரும். கரும்பு மேல நிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா வேகமா காத்தடிச்சா கரும்பு காத்தோட கீழே விழுந்துரும். அவ்வளவுதான், கீழே வேற இருக்காது. அந்த அளவுக்கு அந்த புழு வந்து அந்த வேற ஃபுல்லா சாப்பிட்டுரும். இந்த வேர்புழு வந்து பாத் பூச்சிகளை பார்க்கலாம். தலைப்பகுதியில மட்டும் ஆறு கால் இருக்கு, பார்க்க அப்படியே இறால் மாதிரியே தான் இருக்கு, வெள்ளை கலர்ல. அந்த பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா மூணு அடி ஆழம் வரையும் வந்து மண்ணில் வந்து போகும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு விளக்கு பொறி அமைக்கணும். விளக்கு பொறி தான் முக்கியமானது. விளக்கு பொறி அமைச்சோம் அப்படின்னா தாய் வண்டு எல்லாமே அதுல விளக்கு பொறி வந்து கவர்ந்து எழுத்துரும். அதுக்கப்புறம் அந்த பூச்சிகளை வந்து நம்ம வந்து மருந்து வச்சு கொண்டுலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வருமுன் காக்கும் முறையாக. மெயினா இந்த பூச்சி எப்ப வரும் அப்படின்னா கோடமழை வரும்ல, மார்ச் மாசம் வரும், சித்திரை மாசம் வரும் நம்மளுக்கு. அந்த சித்திரை மாசம் ஆரம்பிக்கும் போது கோடமழை வந்துச்சுன்னா இந்த தாய் வண்டு எல்லாம் மண்ணுல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும். அது வரையும் அந்த மண்ணுல அதோட கூட்டுப்புழு தங்கி இருக்கும், தூங்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. நார்மலா அந்த கூட்டுப்புழு வந்து மண்ணிலேயே தான் இருக்கும். கோடமழை வந்தோடனே அதுல இருந்து தாய் வண்டு வெளில வரும். அந்த வெளியில வந்தோடனே அந்த வண்டு வந்து கரும்ப தாக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, நேர வேப்ப மரத்துக்கு தான் போகும். ஏன்னா அது அங்க போய் தான் சாப்பிடும், கரும்ப சாப்பிடாது. அந்த புழு இருக்குல்ல இந்த சீவடிவ வண்டு, அது மட்டும்தான் வேற சாப்பிடும். தாய் வண்டு வந்து எதையுமே சாப்பிடாது, கரும்பு தொடவே தொடாது. இந்த வேர் புழுக்களை வருமுன் காக்கும் முறையாக பூஞ்சானம் ஒண்ணு இருக்கு, அது வந்து பச்சை கலர்ல இருக்கும். அந்த பூஞ்சானத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாரைசியம் அனிசோப்ளே. இந்த பூஞ்சானத்தை வந்து தொழு உரத்தோட மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளிச்சு எங்கெங்கெல்லாம் வந்து அதோட தாக்கம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வேர் பகுதியில நம்ம வந்து தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் விட்டுறணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த புழுக்கள் வந்து செத்துடும். இது ஒரு முக்கியமான இயற்கை முறை வேளாண்மை. கரையான் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். கரையான் என்ன பண்ணும் அப்படின்னா கரும்போட வேர்களை தான் தாக்கும். தாக்கிட்டு அந்த கரும்போட கட்டைகள் இருக்குல்ல அதுக்குள்ள போய் உள்ள ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உள்ள ஃபுல்லா மண்ணால நிரப்பிடும். கரும்புக்குள்ளேயும் சக்கை தானே இருக்கு, அதையும் ஃபுல்லா சாப்பிட்டுரும். இனிப்பா வேற இருக்கனால உள்ள ஃபுல்லா சாப்பிட்டுரும். அதாவது வேர்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ள ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது கரும்பு அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கும், ஃபீல்ல நிக்காது. அப்ப கரும்பை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தோம் அப்படின்னா உள்ள மண்ணு மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. கடந்த நாலு வருஷமா வந்து மாவு பூச்சி தான் கரும்புல அதிகமான தாக்கம் ஏற்படுத்திட்டு இருக்கு தமிழ்நாடு லெவல்ல. அதுதான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வேர்புழு கரையான் இது நம்ம எப்பயுமே இருக்கும். ஏன்னா செம்பறை மண் அதே மாதிரி மணல் பாங்கான மண், இந்த மண் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த வேர்புழு தாக்கமும் கரையானோட தாக்கமும் அதிகமா இருக்கும்.
1: இதுவரை கரும்பில் பூச்சி மேலாண்மை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் சண்முக பிரேமா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மண்ணும் மணியும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் மல்லிகை சாகுபடி குறித்து தெரிந்து கொள்வோம். விவசாயிகள் மலர் சாகுபடி செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றினால் நல்ல மகசூல் எடுக்கலாம், நல்ல வருமானம் பெறலாம் என்பது குறித்த தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மதுரை திருப்பரங்குன்றம் புளியங்குளம் எம் வீரணன் அவர்கள்.
1: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: இப்ப வந்து நீங்க என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா?
2: மல்லிகை செடி நடுவோம்.
1: மல்லிகைப்பூ தோட்டம் போட்டிருக்கீங்க. மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு நம்ம வந்து முதல்ல நிலம் எப்படி வந்து தயார் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லுறீங்களா?
2: வரணும் முதல்ல நல்லா வந்து 4-5 குளம் உழுகணும். உழுதுட்டு குப்பையை அடிக்கணும், கரம்பியே அடிக்கணும். அப்புறம் வந்து

0: வாங்கி நடணும். அது கண்டு வந்து புரட்டாசி ஐப்பசியில நட்டா நல்லா வரும்.
1: உழவு போடணும், புளி உழவு போடணும், கரம்பு அடிக்கணும், குப்பை அடிக்கணும், இதெல்லாம் சொல்றீங்க. இப்ப இத்தனையும் நம்ம எப்படி வந்து அடிச்சுக்கிறது? ஏன்னா நீங்க வந்து குப்பை அடிக்கிறதுக்கு வெளியில போய் குப்பை வாங்குறீங்களா, இல்ல நீங்களே வந்து மாடு கண்ணு ஆடு எல்லாம் வச்சிருந்து நீங்க குப்பை கடங்க போட்டு குப்பைகள் எல்லாம் அடிக்கிறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே.
0: வந்து ரெண்டு மாடு வளர்க்கறதுனால நம்ம வீட்டுலயே குப்பை உருவாக்கிக்கலாம். கரம்பு வந்து நம்ம ஊர் கம்மாயில ஓய் அள்ளிட்டு வரணும். அள்ளிக்கு வந்து போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப கரம்பு எல்லாம் கம்மாயில தொட விடுறாங்கல்ல, எடுக்க முடியாது. அதனால குப்பை இதுல வச்சு கண்ட நட்டுருவோம். நட்டு 45 நாள் 50 நாள் சென்று தழுக்கும். தலை எடுக்கிறது மட்டும் 50 நாள் செல்லும். அந்தட்டிக்கும் புல் வரவிடாம களையை வெட்டிக்கிட்டே இருக்கணும், மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். உரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிட்டே வரணும்.
1: களை வெட்டணும், உரம் வெட்டணும். தலை வடிக்கவே வந்து 1 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அந்த நாத்து வந்து எந்த நாத்து, எங்க போய் நீங்க அந்த மல்லிகைப்பூ நாத்தை வாங்குறீங்க, அதுல ரகம் இருக்கா மல்லிகைப்பூல அப்படின்ற விவரம் சொல்லுங்க.
0: மல்லிகைப்பூல வந்து ராமேஸ்வரம் தான் கண்டெடுக்க போகணும். ராமேஸ்வரம் போனா அதுலயும் குத்து பதியம் ஒரு பதியம் கொடுப்பாங்க, அது வாங்கினா கொஞ்சம் பூ அதிகமா எடுக்கும், தலை எடுக்கும். அப்புறம் அந்த வேறு பதியம் போட்டு வாங்குறத கொஞ்சம் கண்டு சரிப்படாதுன்னு வாங்க. அந்த கண்டை வாங்கி வந்துதான் நடணும். குத்து பதியம்ன்ற போதுல இப்படி முடி முடியா வச்சிருப்பாங்க, முடி முடியா கட்டி அந்த கண்டை இறக்கிடுவாங்க. இறக்கி நம்ம ஓய்க்க வாங்கினா ஒரு கண்டு 7 ரூபா வந்தாலும் வரும், 6 ரூபா வந்தாலும் வரும், 8 ரூபா வந்தாலும் வரும், 12 ரூபாய்க்கு வந்தாலும் வரும் ஒரு குச்சி. அதில் வந்து நம்ம இடத்துக்கு தகுந்து 15 சென்ட்டுக்குன்னா அதுக்கு தகுந்து கண்டு வாங்கணும். 50 சென்ட் நடுறோம்னா 5000 கண்டுக்கு மேலே வாங்கணும், 6000 கண்டுனாலும் வாங்கணும். 20 சென்ட் 15 சென்ட்டுக்கெல்லாம் 2000 கண்டு 3000 கண்டு இப்படி வாங்கி நம்ம தரைக்கு பொறுத்து 4 கண்டு 5 கண்டு ஊனணும். ஊன்னாத்தையும் 1 கண்டு இல்லாட்டி 1 கண்டு தழுத்து வரும். அங்கே போய்த்தான் வாங்கிடணும். ராமேஸ்வரம் தான் போய் வாங்கிடணும். அங்கே வாங்கி வந்தாத்தையும் கண்டு பதிவாகும்.
1: 1 ஏக்கருக்கு 10000 கண்டு வேணும்னு சொல்கிறீங்க. இப்போ கண்டு எதுவும் இடையில வந்து ஏதாவது ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா கண்டு வாங்கி நீங்க அந்த இடத்துல திருப்பி வந்து அந்த கண்டை நடுவீங்களா?
0: அந்த கண்டுல 1-2 பால்ட்டானா போய் வாங்கி வந்துதான் நடணும். முடியில வாங்கி வந்துதான், ஒரு முடின்றது 100 கண்டு, அந்த 100 முடியில 2 முடி 3 முடின்றது நம்மளுக்கு இடத்துக்கு தகுந்து வாங்கி திருப்பி அதே இடத்துல ஒன்றுக்கு வந்து உண்டாக்கணும். உண்டாக்கி சேர்த்து கொண்டுகிட்டு வரணும். அந்த கண்டோட கண்டா கொண்டு வரணும். மருந்து தான் மாறி மாறி அடிக்கணும்.
1: நீ எதுக்காக நம்ம வந்து மருந்து அடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு?
0: கண்டை தழுத்து வெளியேறி புழு தீண்டு வரும். புழு துண்டுச்சுன்னா கண்டு வெளியேறாது, புல்லு முளைச்சாலும் கண்டு வெளியேறாது. மருந்தும் களையும் தான் மாறி மாறி எடுக்கணும். 20 நாள் கிளையிலே ஒரு களை வெட்டணும், அதே மாதிரியா 8 நாளைக்குள்ள ஒரு மருந்து அடிக்கணும். அப்படி அடிச்சாத்தியா அந்த கண்டை வெளியாச்சி வர முடியும். பெரிய கண்டா வந்துருச்சுன்னா பூ முறைக்கு வந்துடும். 5 மாசம் சென்றுச்சுன்னா பூ பறிக்கலாம். 6 மாசம் ஆயிடுச்சுன்னா அரைக்கலாம் பூ எடுக்கலாம். நல்லா தெளிவா உரம் வைக்கணும். கரம்பு குப்பை பின்னாக்கெல்லாம் வாங்கி வைக்கலாம். கடலை பின்னாக்கெல்லாம் வாங்கி வந்து நல்லா தூசி அரைச்சிக்கிட்டு அது கூட அந்த கூர்ண மருந்து இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் அந்த செடிக்கு பாதுகாப்புக்காண்டி வைக்கிற உரம். பின்னாக்க வந்து எறும்பு முக்கியம். எறும்பு மொச்ச உடனே கண்டை பூரா அரிச்சிடும். அந்த எறும்புனால சீக்கும் விழுகும். அதனால இந்த கூர்ண மருந்து கொஞ்சம் கூட வைக்கணும். அச்சாத்தியா அந்த எறும்பு வராது.
1: இது வந்து கூர்ண மருந்தும் இந்த புண்ணாக்கும் எப்போ வைக்கணும்?
0: 6 மாசம் ஆயிடுச்சுன்னா இந்த புண்ணாக்கு வைக்கலாம், குப்பை வைக்கலாம். குப்பையில வச்சமாக்கும் திருப்பி உள்ள பூச்சி வேர்ச்சி விழுகும். அதுக்குத்தான் அந்த கூர்ண மருந்தும் சேர்த்து வைக்கிறது. வாடகைக்கு வராது இந்த புழு.
1: இப்போ வேர் புழு விழுன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன மருந்து அடிப்பீங்க?
0: அதுக்கு தான் இந்த கூர்ண மருந்து கொடுக்குறது உள்ள. அதை போய் சுற்றி அதை திங்க விடாமல் இல்லைன்னா வேற பூரம் காலி பண்ணிடும். மேலே வந்து அப்புறம் என்ன பூச்சி விழுந்தாலே மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மருந்து இப்படி இருக்குன்னு போய் சொல்லி காட்டமாக்க இதை அடிப்பா இதை அடிப்பான்னு சொல்லுவாங்க. பூ முறைக்கு வந்த போட்டாலே நம்ம போய் பூவை கொண்டு போய் காமிக்கணும். மஞ்சள் செல்லு விழுகும், அசுவினி விழுகும், இதுக்கெல்லாம் அங்கே போய் கேட்டமாக்கும் அதுக்கு தகுந்து தகுந்து மருந்து கொடுப்பாங்க. நம்ம வாங்கி வாங்கி அடிக்கணும். கரெக்டாக 8 நாள் தான், 8 நாளைக்கு 1 மருந்து அடிச்சாகணும். அதுதான் கணக்கு. அதுக்கு மேலே இல்லைன்னா பூ எடுக்க முடியாது. சொரட்டை விழுகும், முண்டடிக்கும், அப்படியே கறி விழுகும். அப்புறம் ஒரு புழு சின்ன புழு கண்ணு தெரியாமல் அந்த அரும்புக்குள்ளேயே போய் முளைஞ்சி எடுத்துரும். எடுத்துருச்சுன்னா பூரம் கொட்டி போகும், கறி போகும். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மருந்து அடிக்கலைண்டா, மருந்து தான் அதிகமாக அதுக்கு செல்லும். களை எடுத்து உரம் போட்டு வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 25 நாள் செல்லும். அது ஒரு ஒரு தரையை பொறுத்து இருக்குது. நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா 25 நாளிலேயே பூ எடுத்துடலாம். 1 மாதத்துக்கு 15 நாள் 20 நாள் காய விடணும். 2 மாசம் செண்டாலும் செண்டு போகும். தரையை பொறுத்து தான். மேட்டுக்கால் தகரையாக இருந்தால் சுண்டிடும். தர சுண்ட சுண்ட அங்கே காஞ்சி போய் கிடக்கும். திருப்பி தண்ணி விட்டோடனே சில்லுன்னு தழுக்கும். தழுக்கிற போதில் நம்ம களையை வெட்டி திருப்பி அதை ஒரு உரத்தை வச்சு விட்டுடலாம். எந்த உரம்னாலும் ஒரு உரம் வைக்கலாம். வச்சது திருப்பியும் இந்த தளவு வரும்போதே மருந்து தான் அதிகம் அடிக்கணும்.
1: இப்போ உரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே மருந்து அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை வந்து நம்ம பலன் எடுக்க முடியும் பூவை?
0: 1 மாதத்துக்கு 15 15 நாள் காயணும், 15 நாள் கழிச்சு பூ வரும். ஒரு மாத்திரையில் திருப்பி

0: அப்படியே களையை வெட்டணும், தண்ணியை விட்டு களையை வெட்டணும், உரம் போடணும், உரம் போட்டு மருந்தடிக்கணும். இதுதான் அப்படி மாறி மாறி தான்.
1: ஒரு மல்லிகைப்பூ தோட்டத்தில்னா ஒரு 4 முறை 5 முறை வந்து பூ எடுக்கலாமா?
0: ஒரு வருஷத்துக்கு 6 வட்டம் 7 வட்டம் எடுக்கலாமா?
1: இப்போ பூ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த பூவை எங்கே கொண்டு போய் நீங்கள் விற்பனைக்கு கொடுக்குறீங்க?
0: விற்பனைக்கு வந்து நாங்கள் மதுரை மாட்டு தாவணி தான் கொண்டு போகணும். அங்கே கொண்டு போனால் தான் அங்கே எங்களுக்கு மொத்த கடையில் போட்டு எங்களுக்கு பலன் கொடுப்பாங்க. விலையை பொறுத்து இருக்குது. ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு விற்கும் கிலோ, ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு விற்கும். இப்படி ஒரு சீசன் வந்துச்சுன்னா இந்த தை மாசியில் மட்டும் கொஞ்சம் விலை கிடைக்கும், 200 ரூபா 300 400 போகும்.
1: இப்போ தை மாசி அப்படின்றப்ப வெயில் குறைஞ்சிருது நமக்கு, பங்குனியில் தான் வந்து வெயில் கூட வரும், அப்போ தான் மல்லிகைப்பூ வந்து அதிகமாக இருக்கும்.
0: ஆமாம்.
1: ஆனால் இப்போ மல்லிகைப்பூ அதிகமாக இருக்கிற போது அப்போ உங்களுக்கு வந்து விலை கிடைக்கும் இல்லையா?
0: விலை வந்து அப்போத்தான் விலை கிடைக்காது,
1: பங்குனியில் தான் விலை கிடைக்காது.
0: பங்குனியில் தான் விலை கிடைக்கும்.
1: இப்போ இந்த பனி காலத்தில் என்ன விதை கிடைக்கும்? இப்போ அப்போ வந்து பூ வந்து உங்களுக்கு நிறைய வராதுல்ல? அது
0: வராது. அதுக்கு தான் சொல்றேன், அப்ப வந்து 10 கிலோ எடுக்கிற இடத்துல 2 கிலோ எடுக்கலாம், 2 கிலோ 3 கிலோ எடுக்கலாம். அதுல தான் அந்த 3000 4000 சொல்றாங்கல்ல பேப்பர்கள் எல்லாம் போட்டு விடுறாங்க, அது அன்னைக்கு 1 சம்சாரிக்கு இருக்காது, 101 சம்சாரிக்கு இருக்கும். ஒரு ஏரியாவுக்கு 2 சம்சாரிக்கு 3 சம்சாரி தான் இருக்கும். இப்போ புளியங்குளம் பூரா வச்சுருக்காங்கன்னா புளியங்குளத்தில் 2 பேர் 3 பேர்த்துக்கு தான் அந்த மேட்டு பகுதியில் உள்ள ஆளுகளுக்கு தான் அந்த செடி வாடி கிடந்ததுனால அந்த பூ எடுக்கும். கொஞ்சம் தண்ணி பள்ளக்காலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பூ எடுக்காது, அதனால தான் அந்த நேரம் விலை கிடைக்கும். விலை கிடைக்கிற போல எல்லா மக்களும் ஒரே மாதிரியாக பசியாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். ஒரு 2 சம்சாரி மட்டும் வகுத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 2 சம்சாரி பட்டினியாக கிடந்தா எப்படி ஆகும்? அந்த மாதிரி ஆகிக்கிறது அது.
2: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: இன்றைய நமது மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் புளியங்குளம் எம் வீரணன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: நேரம் அடுத்தவணி கொண்டு போய் அங்க போய் போட்டு விலை வாங்கிக்கிட்டு வந்துடுறீங்க. இப்ப பல்லாண்டு பயிர் மாதிரி கொஞ்சம் கவாத்து பண்ணி அதை பராமரிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த தோட்டத்துல எத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ செடியை வச்சிருக்கலாம்?
2: முதல் நட்டுட்டமாக்கும் 5 வருஷத்துக்கு நல்ல மாதிரியா எடுக்கலாம். தரையுடைய வாகுனால 10 வருஷத்து வரைக்கும் வந்து பூமியில வந்து பலன் இருக்குண்டா. 10 வருஷத்துக்கு தகுந்து உரம் கொடுத்துருக்கணும். உள்ள வாய்க்காட்டுல வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை கரம்பி அடிக்கணும். கரம்பின்ற மண் கிடையாது, செம்மண்ணும் கிடையாது, கரம்பியும் கிடையாது. அப்படின்னால இந்த குப்பை வந்து 3 மாத்திக்கு அந்த உரம் கொடுக்கும். அது இப்ப மிஞ்சி மாதிரியா குப்பையிலையும் உரம் தாக்குதுல மாடு ஊரம் கண்ட கண்ட புள்ள மேய கண்ட கண்ட உரத்தை போடுவா அது செக்கு தெளிவுல. ஏதோ 10 வருஷத்துக்கு எடுக்கிறதெல்லாம வந்து செவத்தர பூமின்னாத்தான் 10 வருஷம் உழைக்கும். மண் செவமண்ணா இருக்குன்னு பராமரித்து பார்த்தா 10 வருஷம் நல்லா பலன் எடுக்கலாம். இப்போ வருஷத்துக்கு 4 கண்டு சாகும், 4 கண்டு வரும். அப்போ இதில் வந்து வருஷத்துக்கு பலன் கிடைக்கும். கிடைக்கும்னா 1 மாசத்துல வந்து 5000 ரூபாய்க்கு போட்டாலும் போட வேண்டியது வரும். 1 மாசம் 15000-20000 போட வேண்டியது வரும். 50 சென்ட் வச்சிருக்க 1 லட்சம் 2 லட்சம் போடலாம். அது வந்து 2 வாப்பு வாச்சுக்கிடுச்சுன்னா அவங்களுக்கு உண்டனா 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ கொண்டு கரை சமைச்சாரில் இருக்காங்க. நம்ம வந்து 10 சென்ட் 15 சென்ட் தான் வச்சுருக்கோம். அதனால எங்களுக்கு பலன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். 15000 ரூபாய்க்கு போட்டாலும் போடுவோம், லோகத்துக்கு 20000 போட்டாலும் போடுவோம். அதுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு வழி கிடையாது. 1 ஏக்கருக்கு ஆகிறவங்களுக்கு தான் லாபம்,
1: நல்ல ரேட்டு கிடைக்கும்.
2: ரேட்டு கிடைக்கும், பூ அந்த நேரம் உண்டனாக வரும் அவங்களுக்கு. அவங்க 1 ஏக்கர் வச்சுருந்தாலே 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ கொண்டு வந்துடுதுல, அப்போ அதில் வந்து அவங்களுக்கு பலன் கிடைக்கும். 3 மாத்தைக்கு நல்லா விலை கிடைக்கும். காட்சியலில் வந்து பூ சீசன் கிடையாது, அது வறுப்பத்தியாக கொண்டு வரணும். காட்சியலுக்கும் அப்பியலுக்கும் அந்த 2 மாத்தைக்கும் வந்து விலை கிடைக்கும். அப்புறம் தை 15 தேதி வரைக்கும் விலை கிடச்சிக்கிட்டே இருக்கும். விலை கிடச்சிக்கிட்டே இருக்கும், மாறிலின்னு விலை கிடைக்கும். மாறிலாம் மொத்தமே பூக்காது, செடி வந்து அப்படியே நின்று போகும். அப்போ அந்த 1 மாதம் மாறிலி 30 காயை போட்டு நல்லா காயை போட்டுக்கணும், தண்ணியே விடாமல் போட்டுக்கணும். அப்புறம் திருப்பேறக்கா அதை நீங்கள் சொன்ன மாதிரியாக பராமரித்து களை எடுத்து கவாத்து வெட்டி நல்ல முறையாக சில்லுன்னு வர வைக்கணும்னா தை மாதம்தான் வரும். மாறிலே வந்து பக்குவம் பண்ணணும். மாறிலி 15 தேதிக்கு மேலே போயில் தான் அந்த மழை ஓய்வாகும். மழை ஓய்வான உடனே தான் பூமி காயும். பூமி காய்ஞ்ச உடனே வெயில் அடிக்க அடிக்க பூமி சூடு கொடுக்க கொடுக்க களை எடுக்கணும். களை எடுத்து அப்போ தான் அந்த புல்லும் குறையும், புழுவு குறையும், எல்லாமே குறையும். தை கடைசியிலையும் எடுக்கிற ஆளுகளும் இருக்காங்க. முன்னு முன்னுமா வேலை பார்த்தவங்களுக்கு முன்ன கூடி பூ பூக்கும். கொஞ்சம் கைக்கு மைக்கு இல்லாமல் களைவட்ட உரம் வைக்க மருந்தடிக்க இல்லாமல் கிடக்கிறவங்க வந்து தை கடைசியில் வரும். மாசியில் வந்து எல்லாருக்குமே பலன் 1 சுனாப்பில் வரும். பங்குனிலையும் 1 சுனாப்பில் வரும். அப்புறம் என்ன செய்வாங்க, சித்திரை 30 கொஞ்சம் களைவட்ட அது வட்ட இது வட்டன்னு போட்டுருவாங்க. சித்திரையில் என்ன விலை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால கொஞ்சம் மக்கடிப்பாங்க. வையாசி 30 விலை கிடைக்கும். முண்டு அடித்து மஞ்சள் செல்லு விழுந்துச்சுன்னா பூ எடுக்க முடியாது. கறி பூ கருக விடாமல் மருந்து கொடுக்கணும். மருந்து தான் மல்லிகைப்பூ செடிக்கு அதிகமாக கொடுக்கணும். உரத்தை காட்டிலையும் மருந்து தான் அதிகமாக கொடுக்கணும். இதுக்குள்ளதே
1: இப்போ இயற்கை உரம் வச்சா நல்லா பூக்குது நல்லா வைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் மருந்து அடிக்கணும் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் இதை கேட்குறேன், மீன் அமிலம் பஞ்சகாவியா இதெல்லாம் கொடுத்தா நமக்கு வந்து பூ நல்லா பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் அதெல்லாம் ஏன் செஞ்சு பார்க்கலையா?
2: அதெல்லாம்

0: எங்களுக்கு செட்டுவா ஆகுது இல்லையிலம்மா, அதை தயார் பண்ணி நாங்கள் சேர்க்க முடியாதுல்ல, போய் ஏற்க வரோம் வாங்கத்தானே ஓடுறோம், காசை கொடுத்து அங்கே தானே போய் வாங்க போகிறோம், நம்ம இங்கே சேர்க்க முடியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியா குப்பை கரம்பு எல்லாம் சேர்க்கணும்னு சொன்னல, இந்த மாதிரியா சேர்த்தா தானே அதை உதண்ட முடியும், ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் கிடைக்கும்.
1: இல்லை இப்போ வந்து வேளாண்மை அலுவலகத்திலேயே டானிக் எல்லாமே விற்கிறாங்க, இந்த மீன் அமிலம் இந்த பஞ்சகாவியா இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்க வேண்டாம், இப்போ இன்னும் லிட்டர் கணக்கில் நமக்கு வந்து விற்கிறாங்க, குறைஞ்ச விலையில விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க, இப்போ நம்ம அதை வாங்கி பயன்படுத்தலாம்ல.
0: வாங்கி பயன்படுத்தும் போது நம்ம போய் கேட்க போகிற நேரம் அங்கே இல்லைன்றவாங்க யூனியனில், நாங்கள் அதுலேயும் இங்கே இப்போ அடிவு போட்டிருக்கோம், கேட்க போகிற போல இல்லைன்ற உடனே 10 செம்சாரிக்கு வச்சுருந்துருப்பாங்க, 10 செம்சாரியும் அங்கே மொத்தமாக வாங்கி போய்க்கிறாங்க, வாங்கி போயிட்டு அப்புறம் மற்ற செம்சாரிலாம் அதுக்கு என்னென்ன கேட்குறாங்க, வீவோட்டோ கையெழுத்து வாங்கியான்றாங்க, தலையாரிட்டோ கையெழுத்து வாங்கியாங்கன்றாங்க, கிளாருக்கிட்ட கையெழுத்து வாங்கியாங்கன்றாங்க, அதை போய் நம்ம தேடி போகிறதுக்குள்ளேயே நம்ம விவசாயம் இங்கே உட்காந்து போகும். அதுக்காண்டி நாங்கள் என்ன செய்யுது, நேரடியாகவே கடையில் போய் வாங்கி வந்துடுறது, அலுமினியம் கொளோடு நெல்லுக்கு வேணும்னா அது அப்படி இதுக்கு வாங்குறது, மருந்து பூரா அங்கே போய் வாங்கி வந்துடுவோம், மருந்து வந்து பூச்செடிக்குன்னு தனித்தனியாக கேட்போம்.
1: இப்போ எப்படி இருக்குது மல்லிகைப்பூ செடி நிற்கிது பார்த்தேன், பூ வந்து கம்மியாக இருக்குதோ?
0: கம்மியாக இருக்குது, இன்றைக்கி தான் பிறக்கிருக்கோம் பூ, 15-20 நாளாக பிறக்கலை, இன்றைக்கி தான் 5-6 போய் பிறக்கிட்டு இன்றைக்கி தான் மருந்து அடித்து போட்டிருக்கோம். நான் வந்து வீட்டில் வந்து மாடு பாய்க்க மாட்டு புள்ளி போட இங்கே உள்ள சின்ன சின்ன வேலையை தான் பார்க்குறாப்புல இருக்குது, தண்ணியோட பாய்ச்ச முடியாத அளவுக்கு பூச்சி, தண்ணிக்குள்ளே போன உடனே கால் வலி வந்துடுது, அதனால வீட்டில் தான் இருந்துக்கிட்டு மாட்டை பிடிச்சி கட்ட அங்கே தண்ணிக்கூட சாணி அடி போட அந்த குப்பையில் கொண்டு போய் ஒன்று சேர்த்து வைக்க இந்த வேலை தான் நம்மளுக்கு. பழக்கமான கடையில் போய் கேண்டி இருக்குன்னு செடியை கொண்டு போய் காமிச்சு செடியோட கொண்டு போவோம், பார்த்த உடனே அப்பா பூச்சி இருக்கு இன்னும் பூச்சி இருக்கு இன்னும் பூச்சி இருக்குன்னு அவங்க தான் மருந்து கொடுத்துடுவாங்க புழுவுக்கு இதுகளுக்கெல்லாம் எல்லாமே.
1: நல்லா தெளிவாக வந்து ஒரு மல்லிகை தோட்டம் வைக்கணும்னா எப்படி வைக்கலாம், என்னென்ன மருந்தடிக்கணும், எப்படி பூ போடுறோம், என்ன செய்கிறோம், மல்லிகை விவசாயத்தில் என்ன லாபம் இருக்குது என்ன லாபம் இல்லை அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னதுக்காக வீரனையா உங்களுக்கு வந்து நாங்கள் மதுரை வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்கய்யா.
0: நன்றி.
2: இதுவரை மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் புளியங்குளம் எம் வீரணன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டு

தொடர்ந்து வேளாண் தகவல். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில கன்று வளர்ச்சி நின்று போக என்னென்ன காரணங்கள், அதுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். நிறைய விவசாயிங்க மரக்கண்ணு நட்டே ஆனா கன்று வளரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மண்ணுக்கு ஏத்த மாதிரி மரம், தண்ணியோட உப்புத்தன்மைக்கு ஏத்த மாதிரி மரம், இப்படி நம்ம தேர்வு செய்து நடவு பண்ணினா கூட மரக்கன்றோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அந்த காரணங்களை தெரிஞ்சு சரி செய்தா கன்று வேகமா வளரும். முதல்ல கன்ற ஆழத்துல நடக்கூடாது. கன்று நடவுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 அடி ஆழம் எடுத்து கன்ற தாய் மண்ணு உடையாம நடணும். இருந்தாலும் கன்றோட தாய் மண் தரையோட மட்டத்துல இருந்து 1 அங்குலம் கீழே இருக்க மாதிரி நம்ம நடணும். கன்ற ஆழத்துல நட்டு மண் மூடிட்டோம்னா வேருக்கு தண்ணி கிடைக்காம செடி வளராது. பொலபொலப்பு தன்மை ரொம்ப முக்கியம். நம்ம நிலத்தோட மண் கண்டம் ஆழமா இருந்தாலும் பல வருஷமா சாகுபடி செய்யாத நிலத்துல மேல் மண்ணு பொலபொலப்பா இருக்காது. மண் கடினமா இருந்தா இந்த மாதிரி பொலபொலப்பு தன்மை உண்டாக்கணும்னா கன்று நடும்போது கொஞ்சம் மணல் கலக்கணும். செம்மண் களி அப்புறம் களிமண் நிலம் இங்கெல்லாம் கன்று நடும்போது கொஞ்சம் மணல் சேர்க்க வேண்டியது கட்டாயம். கன்று நட்டதுக்கு அப்புறமும் தேவைப்பட்டா வட்டப்பாத்தி எடுக்கலாம். மண்ணுல காற்றோட்டம் அதிகமாகணும்னா மண்ணை கிளறி விடணும். இது அவசியமான ஒரு விஷயம். கன்று நட்ட பின்னாடி நல்ல வளரும். ஆனா நிலத்துக்கு பக்கத்திலேயே அதிகமா கிளை விட்டுருக்கும். இந்த கன்றெல்லாம் பார்க்கிறதுக்கு வாழிப்பா இருந்தாலும் உயரமா வளராது. இதுக்கு காரணம் கன்று வளைந்து இருக்கிறது தான். ஒரு தடவை கன்று வளைந்தா அதுல பக்க கிளை நிறைய வரும். அந்த கிளையும் கீழ் நோக்கியே வளைந்து தான் வளரும். அதனால கருமருது, ஈட்டி இந்த மாதிரி மரத்தோட கன்றை நம்ம கவனிச்சோம்னா முக்கியமா தண்டு வளைந்திருந்தா அதை குச்சி கட்டி நிமிர்த்தி வளர வைக்கணும். கோடை காலத்திலேயோ தண்ணீர் சரியா கொடுக்காதனாலேயோ கன்றோட நுனி கருகி போயிருக்கும். அந்த நுனி தளிர்க்கணும்னா கன்றை பொறுத்து 2-6 மாசம் வரை ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு செடிக்கு தண்ணி பற்றாக்குறை இல்லாம பார்த்துக்கணும். காற்று வேகமாக அடிக்கக்கூடிய பகுதியிலையும் கன்று வளர்ச்சி பாதிக்கும். மரக்கன்றோட நுனியெல்லாம் அடிக்கடி உடைஞ்சு போகும். அதனால வேகமாக காற்று இருக்க பகுதியில் வேலி

சவுக்கு மூங்கில் இந்த மாதிரி காற்று தடுப்பான் மரத்தை நடணும். பண்ணையில வெட்டுக்கிளி புழு இதெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா கன்றையும் பூச்சிகள் தாக்கும். நுனிய தொடர்ந்து பூச்சி தாக்குறனால கன்று வளராது. பண்ணையில தேவையில்லாத களையே எடுக்கணும். செடிய வாரம் ரெண்டு தடவை கவனிச்சு அதுல புழுவோ வெட்டுக்கிளியோ இருந்தா கையால பிடிச்சு அழிக்கணும். மரக்கன்ற வேலி ஓரத்திலேயோ ரெண்டு பெரிய மரத்துக்கு இடையிலயோ நட்டோம்னா போதுமான சூரிய வெளிச்சம் இல்லாம கன்று வளராம போக வாய்ப்பு இருக்கு. வேலியோர மரத்தை நடும்போது சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல மட்டும்தான் கன்று நடணும். இப்படி என்னென்ன காரணத்தால மரக்கன்று வளர்ச்சி இல்லாம இருக்குன்னு கவனிச்சு அந்த காரணங்களை சரி செய்தா நல்ல தீர்வு கிடைக்கும். வேளாண் தகவல் கேட்டோம். வேளாண் பழமொழி சிந்தனை, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறும் முன், நிலக்கடலை சாகுபடியில் இரும்பு சத்து பற்றாக்குறையை தவிர்க்க சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ள நிலங்களில் தழை சத்து மற்றும் தொழு உரம் இட வேண்டும். விடை பெறும் முன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும், கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும், மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில்

ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தவேக அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரிகள் கட்சி மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக, மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று கோரியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நிறை இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05:38. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது மதுர தென்றல் தரும் திரைசை கானங்கள்.

0: நேரம் இரவு 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இது நம்ம ஏரியா.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் முதலாவதாக அக்டோபர் 1ஆம் தேதி அன்னி பேசன்ட் அம்மையார் அவர்கள் பிறந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பெண் விடுதலைக்காக போராடியவர், சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர். லண்டனில் பிறந்தாலும் நமக்காக போராடிய அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி பேச வர்றாங்க மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி கணினி அறிவியல் 2ஆம் ஆண்டு மாணவி கே சுருதி.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று நாம் நினைவு கூற போகும் மகத்தான நபர் யாரென்று தெரியுமா? இந்திய விடுதலை போராட்டத்திலும் சமூக பணிகளிலும் தனித்துவமான இடத்தை பெற்ற ஒரு மகத்தான பெண்மணி. ஆம், அன்னி பெசன்ட் அவர்கள் தான். இவர் பிறந்த இடம் இங்கிலாந்து, ஆனால் வாழ்ந்த இடமும் பணியாற்றிய இடமும் இந்தியா. ஒரு பெண்ணாக இருந்தும் இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய வீராங்கனை என்று கூட கூறலாம். அன்னி பெசன்ட் அவர்கள் அக்டோபர் 1, 1847 லண்டன் நகரில் பிறந்தார். சிறுவயதில் இருந்தே அறிவாற்றலுடன் கூடிய ஆர்வம் கொண்ட பெண். தன்னுடைய 19வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். அவருடைய திருமண வாழ்வில் சில சிக்கல்கள் உருவாயின. பெசன்ட் சுதந்திர சிந்தனையுடன் இருந்ததால் பழைய மரபுகள், சமுதாய கட்டுப்பாடுகள் இவருக்கு பிடிக்கவில்லை. இதனால் திருமண வாழ்க்கையை விட்டுவிட்டு சமூக சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி என்று பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்தார் அன்னி பெசன்ட் அவர்கள். இவர் இங்கிலாந்தில் பெண்களின் உரிமைகள், குழந்தைகளின் கல்வி, தொழிலாளர்களின் நலன் போன்றவற்றிற்காக போராடினார். குறிப்பாக தியோசோபிக்கல் சொசைட்டி என்ற ஆன்மீக அமைப்பில் சேர்ந்தது இவருடைய வாழ்வையே மாற்றியது. 1893 இவர் இந்தியா வந்தபோது இந்து மதம், வேதாந்தம், பண்பாடு ஆகியவற்றின் ஆழமான சிந்தனைகள் இவரை ஈர்த்தன. தியோசோபிக்கல் சொசைட்டி என்ற அந்த சங்கத்தின் தலைமையகம் சென்னை அருகே அடையாறில் இருந்தது. இதுவே இவரை இந்தியாவுடன் நெருக்கமாக இணைத்தது. அன்னி பெசன்ட் மிகப்பெரிய பங்களிப்பு கல்வித்துறையில்தான். இவர் இந்திய இளைஞர்கள் உயர்

0: கல்வி பெற வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக 1898 சென்ட்ரல் இந்து கல்லூரியை பனாரஸில் நிறுவினார். பின்னர் அது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வளர்ந்தது. இன்றும் BHU இந்தியாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. பெசன்ட் அவர்கள் கல்வியை வெறும் பாடசாலை படிப்பாக மட்டுமே நினைக்கவில்லை. மனிதனின் சிந்தனை, ஒழுக்கம், ஆன்மீகம் எல்லாம் சேர்ந்து வளர வேண்டும் என்பதே அவருடைய பார்வை. அன்னி பெசன்ட் அம்மையார் அரசியலிலும் தீவிரமாக ஈடுபட்டார். இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்ற ஆழமான எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. 1916 இவர் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கினார். இதன் முக்கிய நோக்கம் இந்தியா இந்தியர்களால் ஆளப்பட வேண்டும் என்பதே. அந்த காலத்தில் பால கங்காதர திலகர் போன்ற பெரிய தலைவர்களும் ஹோம் ரூல் இயக்கத்தில் அவருடன் இணைந்தனர். இவரது பேச்சுகள், கட்டுரைகள், கூட்டங்கள் இவை அனைத்தும் இளைஞர்களின் ரத்தத்தை கொதிக்க செய்தன. சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்று மக்கள் உறுதியுடன் குரல் கொடுக்க ஆரம்பித்தனர். இவருடைய ஓய்வற்ற முயற்சியின் பயனாக 1917 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக அன்னி பெசன்ட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நினைத்து பாருங்கள், ஒரு வெளிநாட்டு பெண் இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது இவர் இந்தியாவுக்காக செய்த அர்ப்பணிப்பின் சான்று. அன்னி பெசன்ட் பெண்களின் கல்வி, சமூக முன்னேற்றம் ஆகியவற்றுக்கும் மிகுந்த அக்கறை காட்டினார். பெண்கள் சமூகத்தில் சம உரிமை பெற வேண்டும் என்றும், அவர்கள் கல்வி கற்க வேண்டும், அரசியல் உரிமைகளிலும் பங்கு கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது அந்த காலத்தில் மிகவும் துணிச்சலான சிந்தனை. அன்னி பெசன்ட் ஆன்மீக சிந்தனையிலும் முக்கிய பங்களிப்பு செய்தார். இவர் இந்திய தத்துவங்களை மேற்குலக நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தினார். பலர் இவரின் வாயிலாகவே வேதாந்த சிந்தனைகளை அறிந்து கொண்டனர். இவரது வாழ்நாளின் கடைசி பகுதியிலும் இவர் அடையார் நகரிலேயே தங்கியிருந்தார். 1933 செப்டம்பர் 20 இவர் மறைந்தார். அன்னி பெசன்ட் இந்திய சுதந்திரத்திற்கும் கல்வி வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியதால் மத்திய மாநில அரசுகளும் வெவ்வேறு விதங்களில் அன்னி பெசன்ட் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளன. 1963 இந்திய அரசு அன்னி பெசன்ட் அவர்களை நினைவு கூறும் வகையில் ஒரு தபால் தலை வெளியிட்டது. சென்னை அடையார் பகுதியில் உள்ள தியோசோபிக்கல் சங்கத்தில் அவருக்கென நினைவிடம் உள்ளது. இந்தியாவின் பல இடங்களுக்கு அன்னி பெசன்ட் அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சில பள்ளிகளும் கல்லூரிகளும் கூட அன்னி பெசன்ட் அவருடைய பெயரில் அரசு அங்கீகாரத்துடன் இயங்குகின்றன. பாட புத்தகங்களில் அவருடைய வாழ்க்கை பணிகள் குறித்தும் இடம்பெற்றுள்ளது. அன்னி பெசன்ட் பிறப்பால் ஆங்கிலேயர், ஆனால் உள்ளத்தால் இந்தியர். இந்தியாவின் கல்வி, ஆன்மீகம், சுதந்திர போராட்டம் எதை பார்த்தாலும் இவர் செய்த பணி அழியாதது. எனவே அன்னி பெசன்ட் என்ற பெயர் எப்போதும் இந்திய வரலாற்றில் ஒளிரும். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களின் சமூக சேவை, மாணவர்களின் கல்வி மற்றும் பெண்களின் விடுதலை என நமக்காக அவர்கள் ஆற்றிய போராட்டங்கள் குறித்தும் பல தகவல்களை வழங்கினார் மாணவி கே. சுருதி.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலைத்தாயின் தலைமகன் நவரச நடிப்பை வள்ளலாக வழங்கிய

0: நடிப்பின் இமயம் தொட்டவர், செம்மொழியாம் தமிழ் மொழியை அடுக்கு மொழியில் அழகாய் பேசி அசத்தியவர், உணர்ச்சி மிகு நடிப்பால் எல்லோர் மனதிலும் என்றும் நீங்கா இடம் பெற்றிருக்கும் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரை பற்றி பேச வர்றாங்க மதுரை மன்னர் திருமல நாயக்கர் கல்லூரி மாணவி பி அருணா.
1: வணக்கம் நேயர்களே. சிவாஜி கணேசன் அவர்கள் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அப்பா கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்க போயிருப்பார். அந்த நாடகத்தை பார்த்துதான் அவருக்கு நடிப்பு மேலே ஆர்வம் வருது. அப்ப யோசிக்கிறார், நம்ம ஒரு சிறந்த நடிகரா வரணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவர் 7 வயசுல ஒரு மேடை நாடகம் நடிக்கிறார். அது என்ன நாடகம்னா ராமாயணம். அதுல அவர் முதல்ல பெண் வேடத்துல நடிச்சு பிறகு அதை தொடர்ந்து பரதன், சூர்பனகை, இந்திரஜித் போன்ற பல வேடங்கள்ல சிறப்பா நடிக்கிறாரு. அதன் பிறகு சக்தி நாடக சபா நடத்திய நூர்ஜஹான் என்ற நாடகத்துல இவர் நூர்ஜஹான் கதாபாத்திரத்துல நடிச்சதற்காக இவரோட திறமைய பாராட்டுற விதமா பி ஏ பெருமாள் முதலியார் அவர்கள் தன்னோட படத்துல இவரை நடிக்க வைக்கணும்னு தீர்மானிக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன மாதிரியே 1952 பராசக்தி திரைப்படத்தின் மூலமா சிவாஜி கணேசனை திரையுலகுக்குள்ள அறிமுகப்படுத்துகிறார். சிவாஜி கணேசன் பராசக்தி படத்துல அவருக்கு நடிச்சதற்காக சம்பளமா 250 ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. விதவிதமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அதுல திறம்பட நடிப்பது இவரோட திறமையாகும். இவர் மொத்தம் 288 படங்கள் நடிச்சிருக்காரு. தெலுங்குல 9 படமும், ஹிந்தியில 2 படமும் மற்றும் மலையாளத்துல 2 படமும் நடிச்சிருக்காரு. வீர முதல் வழி வரை, காமெடி முதல் கருணை வரை அப்படின்ற மாதிரி எல்லா உணர்ச்சிகளையும் நுணுக்கமாக நடிச்சவர். சோகம்னா ஒரு முகபாவனையும் சந்தோஷம்னா ஒரு முகபாவனையும் வெளிக்காட்டி தன்னோட உணர்ச்சி பூர்வமா நடிச்சிருக்காரு. திராவிட கழக மாநாட்டுல பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்துல பேராசிரியர் சிவாஜியாக நடிச்ச கணேசனோட நடிப்பு திறனை பாராட்டுற விதமா தந்தை பெரியார் அவர்கள் அவரை சிவாஜி கணேசன் என்று கூப்பிட்டுருப்பார். அப்போல இருந்து இப்ப வரைக்கும் சிவாஜி கணேசன் பேரு நிலைச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது சரித்திர வீரர்களோட கதாபாத்திரம் அதாவது மனோகரா, ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் போன்ற திரைப்படங்கள் வந்து இவரோட வசனத்திற்காக மட்டுமே பெயர் பெற்றுச்சுன்னு சொல்றாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல கட்டபொம்மனோட வீரத்தையும் சுயமரியாதையும் உயிரோடு வெளிக்காட்டியிருக்காரு. ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில சிறந்த நடிகருக்கான விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்துல சிறந்த வசனமான "என்னை சுட்டுக் கொள்ளலாம், ஆனால் அடிமையாக்கி கொள்ள முடியாது" என்ற வசனம் தேசிய உணர்வை வெளிக்காட்டுச்சு. மேலும் இவரோட நகைச்சுவை நடிப்பிற்காகவே பெயர் பெற்ற நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியம் பிரம்மச்சாரி, சபாஸ் மீனா, பலே பாண்டியா, ஊட்டி வரை உறவு, இன்னும் சில படங்கள் இவரோட நகைச்சுவைக்காக மட்டுமே பெயர் பெற்றுச்சு. மேலும் இவர் பாவை விளக்கு திரைப்படத்தின் மூலமாக மக்களோட மனதையும் உருக செய்கிறார். இவரோட நடிப்பை பாராட்டி இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதும் பத்மபூஷன் விருதையும் வழங்குறாங்க. அதை தொடர்ந்து கலைமாமணி விருது, தாதா சாஹிப் பால்கே விருது, NTR தேசிய விருது, செவாலியர் விருது போன்ற பல விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுபோக நம்ம மதுரை ராஜா முத்தையா மன்றத்துக்கு பக்கத்துலயும் இவருக்கு சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி பராசக்தியில் ஆரம்பிச்சு படையப்பா முதல் வரை தன்னோட நடிப்பு உத்திரத்தை ஒவ்வொன்றையும் சிறப்பா வெளிக்காட்டியிருக்காரு. இப்படிப்பட்ட சிவாஜி கணேசனை பற்றி பேசினா பேசிக்கொண்டே போகலாம். நன்றி.
2: உண்மையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது

நிகழ்ச்சியில் இருவரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கடந்து வந்த பாதைகள், நடித்த படங்கள், அதற்காக வாங்கிய விருதுகள் என பல தகவல்களை நமக்காக வழங்கினார் மாணவி பி. அருணா.

0: shooting, with the mixed trap team securing the top spot. Indian boxers added two more bronze medals to the tally, with Priya Gangas and Kapil Pokharia finishing on the podium today. Later in the day, wrestler Sunil Kumar won bronze in the men's 87-kilogram Greco-Roman event, beating the Philippines' Callum Johnston-Roberts 9-0. In women's hockey, India defeated South Korea 2-0 this evening to reach the final. Ishika Chaudhary and captain Salima Tete scored for India. In squash, Indian men's and women's teams advanced to the semi-finals, assuring two more medals. The top-seeded and defending champion men's team beat Kuwait 2-0. In men's cricket, chasing a target of 406 runs set by West Indies, India were 307 for 1 in 30.2 overs in the second ODI of the three-match series in Guwahati when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Centre approves hike in MSP for all rabi crops for marketing season 2027-28. Clears 5,548 crore rupee procurement of major pulses and oilseeds at MSP in Uttar Pradesh, Karnataka and Telangana for current kharif season. Prime Minister Narendra Modi says government is leaving no stone unturned to protect interests of farmers. Prime Minister Modi and US President Donald Trump review bilateral cooperation in trade, defense, energy and critical technologies during their telephonic conversation. That is all in the news at 9. Good night.
1: Neram 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்காக பணியாற்றி வருவதன் 25 ஆண்டுகால சேவைகள் குறித்தும், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்களை சொன்னீங்க, உண்மை. அப்போ அவருடைய அரசு வந்து செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பார்வையோடு தான் வந்து அந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படுது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க, உலக தலைவர்களை கூப்பிட்டு மரம் நட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவங்க நாட்டிலையும் போயிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் கூட இந்த விஷயம் வந்து செய்யப்பட்டிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து சொல்கிறது வளர்ச்சி அடைந்த இந்தியா 2047 அப்படின்றதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நோக்கி தான் நாம் அனைவருமே பயணிச்சிட்ருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் நம்ம எல்லாருமே பயணிச்சிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அந்த இலக்கு அப்படின்றது ஆனால் சாதாரணமான இலக்கு இல்லை. அதற்காக வந்து எவ்வளவு வந்து நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதையெல்லாம் வந்து அரசு வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்படி வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? ஏன்னா திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் குறிவைத்து வந்து திட்டங்கள் தீட்டப்படுறது கிடையாது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் திட்டங்கள் தீட்டப்படுது. அதை வந்து நீங்கள் எப்படி பாருங்க?
5: ஆத்ம நிர்பர் பாரத் ரொம்ப முக்கியமான ஒரு சுயசார்பு இந்தியா. ஸோ இதை வந்து 2017-18 ஆரம்பித்து 2019 ரொம்ப பெரிய வடிவம் பெறுது. ஸோ அன்னைக்கு அவர் சொன்னது வந்து பெருசாக எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. கோவிட் பெருந்தொற்று போது நாம் ஒரு வேளை அந்த தடுப்பு ஊசியை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் நிலையை நான் நின்று அஞ்சுகிறேன். இப்போ கோவிட் பெருந்தொற்று போது இந்தியா சுயசார்பு இந்தியாவின் அந்த தடுப்பு ஊசியை மட்டும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய பெரிய அசாதாரண சூழ்நிலையை நம்ம வந்து எண்ணிக்கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சில விஷயத்தை இலவசமாகவும் சில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான தடுப்பூசி கொடுத்தோம். அந்த தடுப்பூசியின் வெற்றி சுயசார்பு இந்தியாவின் வெற்றி. அதுபோல் பல்வேறு விஷயங்கள் இந்தியா வெற்றி அடைந்து வருகிறது. இன்றைக்கி இராணுவ தளவாடங்களில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய சிடிஎஸ் அவர் சொன்னார், சின்னதாக இருக்கணும், மின் சார்ந்த இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணும், அது வந்து போர்ட்டபுளாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சி கொடுங்க, நாங்கள் இந்தியாவிலேருந்து நாங்கள் வாங்கி இந்தியாவுடைய இராணுவம் வாங்குவதற்கும் உங்களுடைய தொழில் முன்னேற்றுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் உலகத்தில் இருக்க முக்கியமான எல்லா நாடுகளுமே இந்த சின்னதாக போர்ட்டபுளாக மின் சார்ந்து இருக்கக்கூடிய ட்ரோன்களால் ஆளப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு ட்ரோன் வந்து இந்தியாவில் இப்போ நம்ம தயாரித்திருக்கிறோம். இந்தியாவே வந்து சுயசார்பு இந்தியாவின் கீழ் எந்த ஒரு நாட்டோடைய தளவாடங்களும் யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய ப்ராடக்டாக நம்ம இன்னைக்கு கொண்டு வரோம். ஆனால் இதுக்கான விதை ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாரத பிரதமரின் முக்கியமான ஒரு திட்டத்தில் சுயசார்பு இந்தியான்ற திட்டத்தின்

0: கீழாக முக்கியமாக இந்திய மாணவர்களையும் இந்திய அறிவாளிகளையும் நம்பி நம்ம கிட்ட கொடுத்த ஒரு திட்டம் தான் இந்த சுயசார்பு இந்தியா. ஸோ நம்மளால் முடியுமா அப்படின்றத விட நம்மளால் முடியும் அப்படின்ற கொஸ்டின் மார்க்கை தட்டி ஸ்ட்ரைட்டாக ஆச்சரியக்குறியாக்கிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இந்த டெக்னாலஜி எதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டுமோ அதே மாதிரி ஆயுதம் செய்வோம் அப்படின்றத சொன்னோம். ஆனால் ஆயுதத்தை ஏற்றுமதியும் செய்வோம். இப்போ நம்ம ஆயுதத்தை ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. முன்னாடி வந்து பூட்ஸ் கூட நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். இராணுவ வீரர்களுக்கான காலணிகள் கூட வெளியிலிருந்து வந்தது அப்படின்றதான் நிலை. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்றோம். பல்வேறு நாடுகள் நம்மிடம் இருந்து இராணுவ தளவாடங்களை வாங்கிக்கின்றன. அதே மாதிரி படிப்பு அதுலேருந்து எல்லா டெக்னாலஜியும் ஏஐ இந்தியாவுடைய சொத்தாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஏஐ பாலிசின்றதுல இப்போதான் எல்லா நாடுகளுக்கும் அந்த பயம் வந்து மூச்சுக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுடைய பாலிசி அப்படின்றது ஏஐ பாலிசி 2017 ஆரம்பித்தோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப பழசு. நம்ம முதல்லேருந்தே இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம எப்போ வந்து வெளிப்படுத்தணுமோ அப்போ நம்ம வெளிப்படுத்துவோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இது எல்லாமே எதை நோக்கி நகர்ந்தது அப்படின்னா சுயசார்பு இந்தியாவை நோக்கி தான் நம்மளுடைய ஸ்டார்ட் அப்ஸ் நடந்தது. இனிமேல் ஸ்பேஸ் டெக்கு இப்போ தான் டேக் ஓவர் பண்ணுது. இப்போ நம்ம தனியார் மயமாக்கல் அப்படின்றதுல இந்தியாவுடைய தொழில்துறை வந்து வான்வெளி ஆராய்ச்சிக்கும் நம்ம உள்ள கால் எடுத்து வைக்கிறோம். நாம் வந்து குறைவான பணத்தில் ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து பலர் சாதிக்க முடியாது, வளர்ந்த நாடுகள் சாதிக்க முடியாததையெல்லாம் நாம் சாதித்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் சாதிப்போம். அதற்கான முன்னெடுப்பு, அதற்கான வழிநடத்துதல் அப்படின்றது வந்து பாரத பிரதமருடைய, நான் சொல்ல 2017-18 கொண்டு வந்த சுயசார்பு இந்தியாவுடைய திட்டத்தின் கீழ் வந்தது. இந்த விக்சித் பாரத் அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லாக வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆத்ம நிர்பாருடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம 2048 நம்ம பார்ப்போம். அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது பல்வேறு துறைகளில் விழுது விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சக்ஸஸ் பார்ப்போம். ஆனால் இதற்கான முதல் அந்த முன்னெடுப்பு, அந்த தொலைநோக்கு பார்வையாக வைத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம்ன்றது நான் சுயசார்பு இந்தியாவை தான் பார்க்கிறேன். அது பல்வேறு திட்டங்கள் வந்தாலும் இதற்கு நாம் இன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இனிமேலும் நாம் கொடுப்போம். அதோடைய முன்னேற்றம் தான் இந்தியாவுடைய வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாற்றுவதற்கான ஒரு திட்டமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், நீங்க வந்து உங்க பேச்சில் வந்து குறிப்பிட்டீங்க சுயசார்பு இந்தியா இயக்கம் பத்தி சொல்லும் போது ஸ்டார்ட் அப்ஸை பத்தி வந்து குறிப்பிட்டீங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நாம இன்னைக்கு கண்கூடா பார்க்கிறோம். நிறைய இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறது, நிறைய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறது, குறிப்பா மகளிர் தொழில் முனைவோரை நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறது. இப்படி வந்து ஒரு பரந்துபட்ட வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும்போது பிரதமருடைய எண்ணத்துல இருந்த அந்த இலக்கு அப்படின்றது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு நாடு வந்து வளரணும் அப்படின்னா பெரிய தொழில் நிறுவனங்கள் மட்டும் வளர்ந்தா போதாது, சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து வளரணும். இன்னொன்னு, எல்லோருமே வந்து வேலை வந்து கேட்கறவங்களா இல்லாம வேலை கொடுக்கறவங்களாவும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது தொழில் வளர்ச்சின்றது கண்டிப்பா இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்து பிரதமர் வந்து இதை முன் வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பா. 22 கோடி மக்களை நாம் வந்து வறுமை கோட்டிலிருந்து மேலே எடுத்திருக்கோம். இது வந்து 12 வருஷத்துடைய சாதனை பண்ணுறது. இதை நாம் சொல்லலை, இது IMF-ஓட வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட் சொல்கிறது. என்னென்னா 22 கோடி மக்களை, இதை நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் வந்து பாரத பிரதமரை அறிமுகம் செய்து வைக்கிறார் அவருடைய நாட்டில்.
1: 25 கோடி
0: மக்கள். ஸோ முதல்ல ஒரு 22, அப்புறம் இப்போ 25
1: கோடி.
0: ஆனால் அவர் முதல்ல சொல்லும் போது ஒரு பிரதமர் சொல்லும் 22 கோடி அப்படின்றத சொல்லி அவர் வெளியில் எடுத்தாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒருங்கிணைந்த வளர்ச்சின்றதை விட இந்த நாரி சக்தி, முக்கியமாக பெண்கள் சார்ந்து வள குடும்பங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால் பெண்களை முன்னேற்றக்கூடிய, முக்கியமாக பெண்களை முக்கியத்துவம் படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். அதில் தொழில் முனைவோருக்கான லோன்ஸ், அது முத்ரா லோன்ஸாக இருக்கலாம் இல்லை பல்வேறு திட்டங்களாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே
1: பெண்கள் ஜன்தன் அக்கௌண்ட்டில் வந்து மேஜராக
0: பெண்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு விஷயங்களில் பெண்களை மையப்படுத்தி, அதே மாதிரி ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டடுப்பு தான் நிறைய பேர், இப்போ வந்து எல்லா வீட்லேயும் கேஸ். அதில் கேஸை வந்து இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்க்கறது என்னென்னா, ஒரு விஷயத்தை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்ல முடியாது. அதில் இந்தியா மாதிரி இருக்கிற நாட்டில் ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஒரு இது வச்சுருந்தீங்க, ஸோ அதை விட்டு கொடுங்க, இல்லாதவங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு நம்ம போய் சொன்னால் இந்தியா எடுத்துக்கோம். ஆனால் அது யார் சொல்கிறா எப்படி சொன்னால் எடுத்துப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து எல்லாருக்குமான வளர்ச்சியாக எல்லாருக்கும் எல்லாம் ஃப்ரீ சேரணுன்றதுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க சொன்னார். அதை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு தான் பார்க்கணும். அதில் முக்கியமான விஷயம் வந்து கேஸ் எல்லாருக்குமே, யாருக்கெல்லாம் மானியம் வேணுமோ அவங்களுக்கு விட்டு கொடுங்க. நம்ம அந்த கடந்து வந்த பாதை வந்து சாதாரணமான பாதை கிடையாது. அந்த சமயத்தில் நான் சொல்கிறது 2016-24 வரைக்கும் இருக்கக்கூடிய பாதைகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நாம வந்து ஈரான் கிட்ட வந்து

0: கடன் வச்சுருந்தோம் இந்த ஆயில் அந்த கேஸ் விஷயமா. அந்த சமயத்தில் தான் பாரத பிரதமர் பொறுப்பேற்கிறார். இன்றைக்கி வந்து நம்ம பல்வேறு இடங்கள்லேருந்து நம்மளுக்கு எல்லாமே வருது. உலகத்தில் அசாதாரணமான சூழ்நிலை இருக்குது. கேஸ் வந்து பல்வேறு நாடுகளில் 4 மடங்கு உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் 6 ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி தான் எடுத்துக்கணும். இதில் வந்து 6 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை தான் பார்க்க முடியும். ஸோ மற்ற நாடுகள்லாம் 4 மடங்கு 3 மடங்கு, பெரிய நாடுகள் வளர்ச்சியான நாடுகள்லாம் 4 மடங்கு 3 மடங்கு ஏறும் போது நாம் அந்த அளவுக்கு இல்லாமல் நம்மளுடைய நூத் பாப்புலேஷன் அதிகம், கொள்முதல் நம்ம அதிகமாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி எல்லாரையுமே உபயோகப்படுத்தி வச்சுட்டோம். பெண்களுக்கு சார்ந்த கொண்டு வந்து வச்சுட்ட பிறகு நீ திரும்ப போக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து பெண்களுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு ஒன்று. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி 1, 2 என்னால் பிரிக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துலேயுமே அவர் பெண்களை முன்னிறுத்தி தான், அவர் அதாவது குடும்பத்தை முன்னிறுத்தி முக்கியமாக.
1: பெண்கள்னும் போது பெண் குழந்தைகள்லேருந்தே ஆரம்பிச்சிருது சார். என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளை காப்போம், அவர்கள் கல்வி கற்பிப்போம்.
0: பேட்டி படாவோ பச்சாவோ பேட்டி படாவோ
1: அப்படின்னா கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். கல்வி இருந்தால் எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு ஒரு மாபெரும் கருத்தை வந்து மனதில் வைத்து தான் வந்து அந்த மாதிரி திட்டங்கள் கூட செயல்படுத்தப்படுது. நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து குறிப்பிட நமக்கு வந்து தோணுது. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க மகளிர் தொழில் முனைவோருக்கு ஏற்ற எல்லா வசதிகளையும் வந்து அரசு வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகளிர் வந்து தொழில் முனைவோரா மட்டும் இல்லாம நிறைய கண்டுபிடிப்பாளர்களாகவும் வந்து ஆயிருக்காங்க. இப்ப இஸ்ரோவோட திட்டங்கள்ல திட்ட இயக்குநர்களா வந்து
0: எல்லாருமே அவங்க தான் இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. கரெக்ட். அதாவது யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இதுல வந்து உள்ள போய் இவங்க தான் அப்படின்றது இல்லை. அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது அவங்களே லேடர்ல ஈஸியா மேல வருவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு நல்ல திட்டமா இருக்க முடியும். அதுதான் அது பிஎம்சி ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மானியமா இருக்கலாம், பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு அந்த முன்னெடுப்பு
1: செல்வம்
0: திட்டமா இருக்கலாம், எல்லாத்திலையுமே அவர் வந்து ஒரு அந்த டச் இருக்கு. அதாவது அந்த தாய் அப்படின்றதுல இருந்து மகளிர் அப்படின் பெண்கள் அப்படின்றது இருக்கும். அவருடைய எண்ணம் வந்து ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களின் முன்னேற்றம், அந்த குடும்பத்தினர் முன்னேற்றம், குடும்பத்தை முன்னேறுச்சுன்னா அந்த சொசைட்டியை முன்னேறுன்றது இந்தியா வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த நம்மளோட சொசைட்டியல் சிஸ்டம். அது அந்த சிஸ்டத்தை திரும்ப ரீஇன்வென்ட் பண்ணுறாரு. ஒரு அதுக்கான ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதுனால் இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தது உலக பொருளாதாரத்தின் அந்த ஜிடிபி குரோத்தில் வந்து
1: பார்த்தீங்கன்னா
0: போயிட்டுருக்கோம், 4 வந்துட்டோம். ஸோ அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த சமயத்தில் பல்வேறு நாடுகள் திணறும் பொழுது எல்லாரையும் உள்ளடக்கி முக்கியமாக பெண்களுக்கு முக்கியத்துவம், ஏன்னா இன்னி வரைக்கும் உலகத்தின் பெரிய நாடுகள்னு சொல்கிற நாடுகளில் யாருமே பெண்களை முன்னிறுத்தப்படுத்துறதே இல்லை. பேசும்போதெல்லாம் பேசுவாங்க நம்மளுடைய இப்போ குடியரசுத் தலைவர் அவங்க எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாங்க அதுதான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர்லேருந்து பல்வேறு கடைக்கோடி மகளிருக்கான ஒரு உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை தான் அவர் எதிர்பார்க்கிறார், அதை செய்து காட்டுகிறார், சாதிக்கிறார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா.
1: தொழில் முனைவோர்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான விஷயங்களையும் வந்து அரசு வந்து செவ்வனே வந்து செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இதற்கான அந்த கடன் உதவி, அப்புறம் வந்து உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செயல்படுத்தும் போது அது தொழில் முனைவோர்களை வந்து ஊக்கம் அளித்து இன்னும் நிறைய சாதனைகள் படைக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லாமா சார்?
0: கண்டிப்பாக. முத்ரா லோன் வந்து இப்போ இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு முக்கியமான ஒரு திட்டம். பாரத பிரதமர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களில் முக்கியமாக எல்லா திட்டங்கள்லையும் சரி, முத்ரா திட்டத்தில் தமிழ்நாடு தான் முதல்ல பலன் பெற்றது. 25 வருஷத்தில் முக்கியமாக கடைசியாக 12 வருஷத்தில் அவர் கொண்டு வந்த திட்டத்தில் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர மாதிரி தான். அந்த ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்மளோட இந்தியாவுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும்.
1: முத்ரா லோன்ஸ் பத்தி சொன்னீங்க, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம்னு சொல்லிட்டு தனியா செயல்படுத்தி சிறு சிறு வியாபாரிகளுக்கு, தெருவோர வியாபாரிகள் அவங்களுக்கான கடனுதவி அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஏற்றம் பெற வச்சிருக்கு சார்?
0: நிறைய பேர் பலன் அடைஞ்சவங்க எனக்கே தெரியும். ஸோ ரொம்ப கடினமான காலங்களை கடத்தும் பொழுது இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. அதன் மூலமாக பல்வேறு கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இந்த மாதிரி திட்டங்கள் ஒரு பெரிய உதவியாக இருக்குன்ற.
1: நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்ற விஷயத்தை வந்து நாட்டு மக்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது? மூத்த குடிமக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுகாதார காப்பீட்டு திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தனியாக வந்து 5 லட்சம் காப்பீடு வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
0: ஒன்று லைஃப், இன்னொன்று ஹெல்த். ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் எவ்ரி ஒன். வயசு வித்தியாசம் இல்லாமல் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸும் இருக்குது. பெரிய சேலஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம். நான் சொல்கிறது இப்போல்லாம் இல்லை, 2015-16 வந்து முன்னெடுக்கப்பட்ட திட்டம் தான் நீங்கள் சொல்கிற அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரெண்டுமே, ப்ளஸ் இந்த ஓல்டேஜ் கார்டும். நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் மொத்தம் ஃபில்அப் பண்ணி

0: கொடுத்தா போதும். ஸோ அதுக்கான இன்சூரன்ஸை வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம வந்து அதை பெற முடியும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பைசா எதுவுமே கொடுக்காமலே நம்மளால் வந்து அந்த உதவியை நம்மளால் பெற முடியும். இது வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கும் சரி, நிதி இல்லாத செக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு கௌரவமான இடத்தில் இந்தியாவில் குடிமகன்களை வைக்கக்கூடிய திட்டமாக தான் இது ரெண்டும் நான் பார்க்குறேன்.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளே அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க சார், மிக்க நன்றி.
0: ஜெயின் வந்தே மாத்திரம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி. அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது சுகுணா வரதாச்சாரி அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சிதம்பர நடராஜ மாஸ்ரயேகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வழி மறைத்திருக்குது என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், நாட்டக்குறிஞ்சி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:56 50 நொடி. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகுணா வரதாச்சாரி அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமா நீயட என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. கரகர பிரியாராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக அம்பா நின்னு நேர நம்மிதி, சின்ன கிருஷ்ணதாசர் இயற்றியது, ராகமாளிகை ரூபகதாளம்.

Ni sa ni sa gari ga ma pa ma gari sa ni sa gari ga ma pa da pa.

பபனி பபனி சரி கரிசனி ரிரணி பணி சனி பமணி ரிமரி பமணி பசனி ரி சரி கிரி சனி ரை சனி பனி ரரி சனி பதனி பமரி கரி கம பசனி சமரி சனி சனி சர

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சுகுணா விரதாச்சாரி அவர்களின் பாட்டிடம் பெற கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நேயர்களே, 10:45 வரை வாத்திய விருந்தை கேட்போமா?

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:45. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திரமாக நம்முடன் இணைபவர் ஏ.எம். ராஜா அவர்கள்.

நேரம் 10:49 நட்சத்திர கீதங்களில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய நட்சத்திரமா ஏஎம் ராஜா அவர்களோட பாடல்கள். அடுத்ததாக வர இருக்கிற பாடல் அன்பு திரைப்படத்திலிருந்து இதோ வருகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11:00, இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய இலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது நாளை ஒலிக்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை, நிகழ்ச்சியும் நேரமுமாய். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி. 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர். இன்றொரு செய்தி அறிவிப்புகள். இன்றொரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் பேராசிரியர் பி பிரேமா அவர்கள். 7:00 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய் வாழ இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள் குறித்து விளக்குகிறார் இயற்கை மருத்துவர் டாக்டர் டி சரண்யா அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்குவர் ஸ்ரீ தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்து தினசரி சிறப்பம்சங்கள் தொகுப்பின் ஒளிப்பதிவு. தொடர்ந்து மதுரை தென்றல். 8:00 சிவாஜி கணேசன் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள் சென்னை அஞ்சலாக. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 உலக காப்பி தினத்தை காப்பி மத்திய வாரியத்தின் தமிழ்நாடு கேரளம் விரிவாக்கத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் ஆற்றும் உரை படைப்பு சென்னை வானொலி. 9:00 அரங்கிசை. 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி. 1:45 மாநில செய்திகள். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 பகல் ஒளிபரப்பானது நிறைவு பெறும். மீண்டும் 5:30 மாலை ஒளிபரப்பானது தொடரும். இதில் குறளமுதம் 402. 5:30 மதுரை தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள். நாளைய படமானது பிதாமகன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாகும். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் கேட்கலாம் உழவர் அனுபவம். மாடி தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்ட திருமுல்லை வாயில் கே ஜெயமலர் அவர்கள் தரும் தகவல்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 நலமாய் வாழ ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள். காய்ச்சல் மற்றும் சளி தொந்தரவுகள் பற்றி தகவல்கள் தருகிறார் எஸ் யாசிக் இப்ராஹிம் அவர்கள். பகுதி 1 கேட்கலாம். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரை தென்றல். 9:30 நாடக மலர். நாளைய நாடகத்தின் தலைப்பானது விட்டகதை தொட்டகதை. 10:20 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நிலவும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நாளை ஒளிபரப்புகள் அனைத்தும் நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை, நிகழ்ச்சியும் நேரமுமாய். இது ஆகாஷ்வாணி மதுரை. மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: economic zone. In men's cricket, India crushed the West Indies by 8 wickets in the second match of the 3-match ODI series in Guwahati, taking an unassailable 2-0 lead. Put into bat first, the West Indies posted the highest ever ODI score of 405 for 7. In reply, India comfortably overhauled the target in 43.3 overs. India enjoyed its most successful day at the ongoing Asian Games in Japan so far, winning 4 gold medals today. India's medal tally has risen to 60, including 10 gold, 21 silver and 29 bronze medals. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெச்சில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.